அன்பு நேயர்களே, நான் விஜயலகர். அமெரிக்க தமிழ் வானொலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாலை தென்றல். உங்களை தழுவிக் கொண்டிருப்பது வித்யாசாகரின் இன்னிசை பாடல்கள். மேலும் பல பாடல்கள் உங்களை மகிழ்விக்க இருக்கிறது. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக.

0: அடக்கம் உடையவன் மலையினும் பெரியவன்.
1: The composure of the man who is consistent in self-control is greater than the grandeur of the mountains.
2: யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்குப்பட்டு.
0: நாவடக்கம் இன்றேல் துன்பம் விளையும்.
1: You can afford to leave anything else unguarded, but not your tongue. A wagging tongue could bring much trouble.
2: தீயினார் சுட்டகுண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு.
0: தீப்புண் ஆறும் தீச்சொல் ஆறாதே.
1: Burn injuries heal eventually, but the scars caused by hurting words may never heal.
2: கதங்காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து.
0: கோபத்தை அடக்கியோனை அறம் தாமே சென்று சேரும்.
1: Virtues wait to serve the learned man who exercises self-control, especially of anger.
2: ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்.
0: உயர்வு தரும் ஒழுக்கம் உயிரினும் மேலாகும்.
1: Self-discipline brings dignity and glory. Cherish it as more precious than life itself.
2: அழுக்கார் உடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கம் இலான் கண் உயர்வு.
0: பொறாமையாளனுக்கு செல்வம் இல்லை, ஒழுக்கம் இல்லானுக்கு உயர்வும் இல்லை.
1: The envious man does not prosper, and the one lacking in character never achieves greatness.
2: ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப் பழி.
0: நல்லொழுக்கம் மேன்மை தரும், தவறின் பழி வந்து சேரும்.
1: Men of good character attain greatness. Lack of character brings disgrace.
2: நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும்.
0: நன்மைக்கு விதை நல்லொழுக்கம், தீயொழுக்கம் துன்பமே தரும்.
1: Right conduct leads to virtuous living, and bad conduct brings distress and sorrow.
2: ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொலல்.
0: ஒழுக்கம் உடையார் தவறியும் தீயென பேசார்.
1: A person of righteous conduct will not utter evil.

0: சொன்னா மாமா உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுமே, அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்கிறேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்கள் கேட்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐம் சேயிங்

இரவின் படியில் தேனினும் இனிய பாடல்களை உங்கள் செவிகளுக்கு ஊட்டும் இரவு நிகழ்ச்சி இது. கலிபோர்னியாவில் நேரம் இப்பொழுது 10:10. உங்கள் திங்கட்கிழமை இரவு நேரத்தை இனியதாக்க திரை இசை திலகம் கி வே மகாதேவன் அவர்களின் தேனிசையில் உருவான பாடல்களை இன்றைய இரவின் வெடியில் நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நான் குரு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி.

மாட்டே கொஞ்சம் பாத்துக்கடா, காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரம் பாத்திருக்க, ஆட்டம் போட்டு மயில கால தோட்டம் மேய பாத்துதடா, மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம் பாத்துக்கடா, மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம்

0: முழநீள தகந்தொடுத்து நித்தார கள்ளி கழுத்து முத்தாரம் போட்டானா.
1: முத்தாத அரும்படுத்து முழநீள தகந்தொடுத்து.

1967 கந்தன் கருணை திரைப்படத்திற்கு சிறந்த இசை அமைத்ததற்காக இந்தியாவில் தேசிய விருதை பெற்ற கீதை மகாதேவன் அவர்களின் தேனிசை பாடல்களை இன்றைய இரவின் வெளியில் நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி.

பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குடி, அதே கண். பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டுல ஆனந்தமா இருக்கும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உருவா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா.

கையிறங்கி அள்ளி கொண்டான்.

மன்னர் முகம் கண்ட கண்கள் மன்னர் முகம் காண்பதில்லை. கண்ணனுக்கு தந்த உள்ளம் இன்னொருவன் கொள்வதில்லை. கண்ணனுக்கு தந்த உள்ளம்

1942 முதல் 1993 வரை திரையுலகில் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக திரைப்படங்களுக்கு இசையமைத்த பெருமையை பெற்ற கி வே மகாதேவன் அவர்களின் தேனிசை பாடல்களை இன்றைய இரவின் வடியில் நிகழ்ச்சியில் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி.

இந்தியாவில் இசையமைப்பாளருக்கான முதல் தேசிய விருதை பெற்ற கீவே மகாதேவன் அவர்களின் தேனிசைப்பாடல்களை இன்றைய இரவின் வடிகள் நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி.

தக திசக தரகதம் தத்தக தஜன தக ஜன தக தின் தத்த தடி தஜன தத்த ஜன தஜிமி தத்த திமி தக்கட்ட தரகட தரகதம் தத்த தடி தத்த ஜன தரகட தரகதம் தரகட தரகதம் தரகதம் தரகதம் தாம் தின் தக்க சொல்லு தாம் தக்க சொல்லு தாம் தக்க சொல்லு தக்கிட்ட தானே தானே.

Saca de la deluxe,

தேமிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

அவர் படித்த புத்தகத்தில் சாந்தி இல்லையே, இந்த அனுபவத்தை சொல்லித்தர பள்ளி இல்லையே, கவிதையிலும் கலைகளிலும் பழக்கமில்லையே, அவர் காதலிக்க நேற்று வரை

போட்டு காத்து கிடக்க வேண்டாமா?

ராஜா கூட மயங்கனும் கேட்டு அதை விட்டு

நேயர்கள், இதுவரை இரவின் வடிகள் நிகழ்ச்சியில் திரை இசை திலகம் கி வே மகாதேவன் அவர்களின் இசையில் உருவான இனிய பாடல்களை கேட்டு மகிழ்ந்தீர்கள். மீண்டும் நாளைய இரவின் வடியில் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நான் குரு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

அடமானுடனே தாயகத்தை காதலிக்க கற்றுக்கொள். பெத்த தாய் சுமந்தது 10 மாதம், நிலம் சுமப்பதோ நீண்ட காலம். அன்னை மடியில் இருந்து கீழிறங்கி அடுத்த அடியை நீ வைத்தது தாயகத்தின் நெஞ்சில்தானே. இறுதியில் புதைந்தோ அல்லது எரிந்தோ எருவாவதும் தாய் நிலத்தின் மடியில்தானே. நிலமிழந்து போனால் பலமிழந்து போகும், பலமிழந்து போனால் இனமழிந்து போகும். ஆதலால் மானுடனே தாய் நிலத்தை காதலிக்க கற்றுக்கொள். இந்த மண் எங்களின் சொந்த மண், இதன் எல்லைகள் மீறி யார் வந்தவன்? நிலைகள் தளர்ந்து தலைகள் குனிந்து நின்றது போதும் தமிழா. உந்தன் கலைகள் அழிந்து கவலை மிகுந்து கண்டது போதும் தமிழா. இன்னும் உயிரை நினைத்து உடலை சுமந்து ஓடவா போகிறாய் தமிழா? கவிஞர் புதுவை ரத்தினதுரை.

0: கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்கா தமிழ் வானொலி. தமிழ் எங்கே மூச்சி.
1: வணக்கம் நண்பர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு. இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது நூலால் எழுவோம் கதை சொல்லல் நிகழ்ச்சி. தமிழகத்தில் குழந்தைகளிடையே வாசிப்பை ஏற்படுத்த நூலால் எழுவோம் என்னும் வாசிப்பு இயக்கம் கோவையில் எழுத்தாளர் ஒடியன் லட்சுமணனால் ஏற்படுத்தப்பட்டது. சமவெளியில் வாழும் குழந்தைகளின் கதை சொல்லல் நிகழ்வை நமது அமெரிக்க தமிழ் வானொலியில் தொடர்ந்து ஒளிபரப்ப உள்ளோம். இந்நிகழ்ச்சியின் 18வது கதை சொல்லி சண்மதி. சண்மதியை நமக்கு அறிமுகப்படுத்தியவர் குழந்தைகள் கள செயற்பாட்டாளர் நான்சி கோமகன் அவர்கள். கோவை மாவட்டம் கல்வீரம்பாளையம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார் சண்மதி. சண்மதியின் அப்பா பெயர் சக்திவேல், அம்மா பெயர் சௌமியா. பள்ளி அளவில் நடைபெற்ற பேச்சு போட்டி, ஓவிய போட்டி, கோலாட்ட போட்டி, நாடக போட்டிகளில் தொடர்ச்சியாக பங்கேற்றாலும் வீதி நாடகத்தில் சிறப்பாக நடித்ததற்காக மாவட்ட அளவில் பரிசு பெற்றிருக்கிறார் சண்மதி. மாநில அளவிலான வீதி நாடக போட்டியிலும் இவர் பங்கேற்றிருக்கிறார் என்பது கூடுதல் சிறப்பு. கதைகளை படிப்பதிலும் அதை நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதிலும் சண்மதிக்கு எப்போதும் ஆர்வம் அதிகம். சண்மதி கூறியிருக்கும் கதை காகமும் தென்னை மரமும். இந்த குட்டி கதை பல நல்ல கருத்துக்களை சொல்லித்தந்திருக்கிறது. வாருங்கள், நாமும் சண்மதியின் கதையை கேட்டு மகிழ்வோம்.
2: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சண்மதி. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன் அரசு மேல்நிலைப் பள்ளி கல்வீரம்பாளையம். நான் ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். அது என்னன்னா, ஒரு ஊர்ல ஒரு தென்னை மரம் இருந்துச்சாம். அதில் சிட்டுக்குருவியும் அணிலும் வாழ்ந்து வந்துச்சாம். அது போலவே ஒரு பனை மரத்தில் ஒரு காகம் வாழ்ந்து வந்துச்சாம். அந்த காகத்துக்கு நீண்ட நாள் ஆசை என்னன்னா, பச்சை பசேன்னு இருக்க தென்னை மரத்தில் வாழணுன்ட்டு ஆசை. அதனால் அந்த காகம் வந்து முட்டையிடும் பருவத்தில் கடல்கரைக்கு அருகில் உள்ள ஒரு தென்னை மரத்துக்கிட்டு போய் கேட்டுச்சான், நான் இந்த தென்னை மரத்தில் கூடு கட்டி வாழட்டுமான்ட்டு. அதுக்கு அந்த தென்னை மரம் சொல்லிச்சான், நான் விடுதலை விட மாட்டேன்னு சொல்லிடுச்சா. அதனால் அந்த காகம் வந்து பக்கத்தில் இருக்க ஒரு பனை மரத்தில் கூடு கட்டி அதோட குஞ்சுங்களோட வசித்து வந்துச்சான். ஒரு நாள் காலையில் கஜா புயல் வந்துச்சான். அதில் அந்த தென்னை மரம் கீழே விழுந்து அடிச்சுட்டு போயிடுச்சான். அதை பார்த்த அந்த காகம் அந்த தென்னை மரத்து பக்கத்தில் போய், எனக்கு நீ தென்னை மரத்தில் கூடு கட்டி வாழ நீ இடம் தரலல்ல, அதனால தான் இப்படி ஆச்சான்னு சொல்லிச்சான். அதனால் அந்த தென்னை மரம் சொல்லிச்சான், இல்லை எனக்கு வந்து தெரியும், நான் முதிர்த்துட்டேன், நான் விரைவிலே கீழே விழுந்துருவேன்ட்டு. அதனால தான் நான் இதில் உன்னைய வாழை இடம் தரலன்னு சொல்லிச்சான். இதுலேருந்து என்ன தெரியுது நண்பர்களே? இதில் நமக்கு மூணு செய்தி தெரியுது. அது என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்க பொருளை வச்சு தன்னம்பிக்கையோட வாழ கற்றுக்கணும், அதுக்கப்புறம் பிறரோட சூழ்நிலையை நம்ம புரிஞ்சிக்கணும், அதுக்கப்புறம் தென்னை மரத்தை விட பனை மரம் மிக வலுவானதோ, அதுக்கப்புறம் எந்த மலையிலையும் கீழே விழுகாது. புரிஞ்சுச்சா நண்பர்களே? நன்றி, வணக்கம்.

0: நீ என்ன ஆறு வடை மூணு டீ காசு வாங்கி சொன்ன, இவன் ஒரு வடை ஒரு டீக்கு தான் காசு கொடுத்துருக்கான்.
1: ஆறு வடை மூணு டீ சாப்பிட்டான். ஏய், ஆறு வடை மூணு டீ சாப்பிட்டல? அடிங்கோ
0: இறா. ஐயா, நீங்க எல்லாம் அப்படியே இருந்து ஓடி போயிருங்க, அப்படியே பெஞ்ச் எடுத்து போயிருங்க. என் பெல்ட் கொஞ்சம் நீளம், அதுக்கு இன்னைக்கு வேலை இருக்கு. என்ன கத்தி எடுக்கறியா?
2: இல்ல, நான் காசு
0: எடுக்கறேன்.
1: அது எப்படி நான் ஊமையிலன்னு கண்டுபிடிச்சீங்க?
0: அடே, ஊமைக்கு காது கேட்காது, அவனுக்கு காது கேக்குதுங்கறத நீ பேசுறத வச்சே நான்
1: கண்டுபிடிச்சிட்டேன்.
0: இப்பதான் புரியுது, இந்த கடையை வச்சு பல பேர் கோமணம் இல்லாம ஓடி இருக்காங்கன்னு.
3: ஆமா தம்பி, நொண்டின்னு சொல்லி வருவான், காச பையில இருந்து எடுத்து கொடுப்பேன்.
0: ஏன் கொடுப்பேன்?
3: ஊமன்னு வருவான், ஐயோ பாவம் காச வாங்காதன்னு சொல்லுவேன். இப்படிதான் இந்த ஊர்ல என்ன பல பேர் ஏமாத்தி இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த கடையை என்னால நிரந்தரமா நடத்த முடியல. உங்களை பார்த்தா ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கிறீங்க. இன்னுமே இந்த கடை உங்களுக்கு நிரந்தரம் தான். நான் வரட்டுமா?
0: வாங்க. ஓ முகத்து கடை எங்க விபூதிதான் வைக்கலாம். தெரிவா
4: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டும்

மன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள்

பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: ஆஹா, இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி
2: வர்றான். இந்த பாரு, நீ என்ன பழி கொடுக்க பிளான் பண்ற நல்லா தெரிஞ்சு போச்சு. நீ தரைய தொடச்சதெல்லாம் போதும், போய் அந்த செவத்தை தொட போ.
1: இந்த ஜகம்லாம் இங்க வேணாம். Do what I say. Go.
2: நான் தான் எடுத்து விட்டேன், என்ன நடக்குது இங்க?
3: என் வாயில இருந்த பபுள் கம் வாயாலே எடுத்து விட்டாயா?
1: வாயால் எடுத்தியா? இந்த பாரு, ஏதாச்சும் திங்கன்னு ஆசைப்பட்டேன்னா காசை கொடுத்து ஒரு வடைய வாங்கிட்டு, பசிச்சா பண்ண வாங்கிட்டு, ஆம்பளை பைய வாய்க்குள்ள இருக்க எச்சிய புடிங்க திங்கிறிய. நீ எல்லாம் ஒரு சர்க்கிள் இனிச்சுட்டு பொண்ணா
4: பொறாம
3: லைட்டா.
5: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிணிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. நேரடி வணக்கம், இது அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப் இசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப் இசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

0: தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலனாள்பவர்க்கு.
1: ஆள்பவனுக்கு தேவை சோர்வின்மை, கல்வி, துணிவு.
2: Ever alert, learned and brave. These are the triple enduring qualities of a distinguished leader.
0: இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு.
1: ஆக்குதல் திரட்டுதல் காத்தல் பகிர்தலே அரசனின் வல்லமை.
2: Generation consolidation and protection of wealth, along with the equitable distribution of that wealth, these are the skills of a strong ruler.
0: காட்சிக்கு எளியன் கடும் சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம்.
1: எளிமையும் கனிவும் கொண்ட மன்னனின் நாட்டை உலகம் புகழும்.
2: The world will praise the land that has a king who is simple, accessible and kind.
0: முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும்.
1: நீதியும் பாதுகாப்பும் தரும் மன்னனே மக்களின் இறைவன்.
2: A just king who protects his people will be hailed as God.

சாமி, சிவகாமி பாத்தியா, உன் பிள்ளைகள்லாம் என்ன தனியே மரமா தவிக்க விட்டுட்டு போயிட்டாருங்க பாத்தியா. சிவகாமி எல்லாரும் போயிட்டா கணவனால ஒண்ணு செய்ய முடியாதுன்னு நினைச்சீங்களா? நானே பாடுபட்டு ரகுபதி பாலம் தம்பிக்கிறேன்டா. எல்லாரும் சேர்ந்து கை தட்டாதான் சத்தம் வரும்னு அன்னைக்கு சொல்லுண்டா, இன்னைக்கு சொல்றேன். இந்த ஒரே கையால் அந்த சத்தத்தை உண்டாக்கிட்டான்.

0: ஓகே அசன்ஸ், பாய் த பாய். புதுசா வரப்போற இன்ஸ்பெக்டர் என்னைய பத்தி பெருமையா பேச சொல்லி பல கட்டுரையில் எழுதி குத்தனே, அதை பூரா மனப்பாடம் பண்ணிட்டீங்களா?
1: மனப்பாடம் பண்ணிட்டேன்.
0: எங்க சொல்லு,
1: முதல்ல அவரை பேச சொல்லுங்க.
0: அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. யூ டாக்கிங்,
2: நீங்க ஒரு கேன.
0: என்ன பண்ற
1: அந்த இடத்தை நல்லா தொடச்சு கோணத்தை தொங்க விடு. வாங்க எல்லாரும்,

0: பாக்குது மழை வர பாக்குது வீசி அடிக்குது காத்து காத்து.
1: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
0: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு. பாடுங்கன்னா

வணக்கம். என் பெயர் கலைச்செல்வி. நான் தமிழ்நாட்டில் வசிக்கிறேன். நான் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். தாயாக, தாரமாக, அக்கா, தங்கையாக, மகளாக, தோழியாக நம் உறவின் அனைத்து நிலையிலும் நிறைந்திருக்கிறவர்கள் பெண்கள். எப்போதுமே உடலால் வலிமை மிக்க ஆண்களை விட மன வலிமை நிறைந்த பெண்களுக்கு இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

கலிபோர்னியாவில் நேரம் தற்பொழுது காலை 6 மணி. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

இந்த இனிய காலை பொழுதில் அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொழியுகின்ற ஒவ்வொரு துளி வான்மழையும் பொன்னானதுதான். அது போலவே புலருகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும் நம் எல்லோரின் முன்னேற்றத்திற்கானதுதான். புத்துணர்ச்சியோடு இந்நாளை தொடங்குவோம். புலர்ந்திருக்கும் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிதாக வாழ்த்துகிறது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழுண்டு தமிழ் மக்களுண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்று பாவேந்தரின் வாக்கோடு அன்னை தமிழை வாழ்த்தி இந்நாளை தொடங்குகிறது உங்கள் அமெரிக்க

0: தொல்வரவும் தோலும் கெடுக்கும் தொகையாக நல்குறவு என்னும் நசை.
1: புகழும் வனப்பும் வறுமையால் கெடுமே.
2: Poverty can destroy ancestral honor.
0: இற்பிறந்தார் கண்ணேயும் இன்மை இழிவந்த சொற்பிறக்கும் சோர்வு தரும்.
1: பெரியோர்க்கும் கூட வறுமையால் சொல்லிழிவும் சோர்வும் வரும்.
2: One may be of noble lineage, but if poverty descends, one will have to bear slights which diminish the human spirit.
0: இன்றும் வருவது கொல்லோ நெருநலும் கொன்றது போலும் நிரப்பு.
1: இன்றும் தொடருமோ நேற்றைய வறுமை துன்பம்.
2: Poverty, it keeps me living like a dead person. Am I to continue in this agony?
0: நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும் நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அரிது.
1: நெருப்பிலும் உறங்கலாம் வறுமையில் கண்ணுறங்கவே முடியாது.
2: It may be possible to sleep in the midst of flames, but it seems impossible to live in extreme poverty.

நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் வாயிலாக அமெரிக்க வண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் ஊடாக.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கும் கலிபோர்னியாவின் காலை தென்றல் நிகழ்ச்சி. தொடர்ந்து பாடல்களை கேட்போம், வாங்க. அடுத்த பாடல் இதோ.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தன்னார்வ நிறுவனமான அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் மற்றொரு அங்கமாக அமெரிக்காவில் இருந்து 24 மணி நேரம் இடைவிடாது தமிழ் முழக்கம் இட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் வானொலி அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மட்டுக்கல் புதுசு. இதோ அடுத்த பாடலுக்கு அழைத்துச் செல்கின்றோம் உங்களை.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மெட்டிக்கல் புதுசு. இன்றைய எங்கள் தெரிவுகளும் உங்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கும் என்று நம்புகின்றோம். சரி நீர்களே, தொடர்ந்து அடுத்த பாடலை கேட்போம். இதோ மெட்டிக்கல் புதுசுக்காய் ஒழிக்கும் அடுத்த பாடல் உங்களுக்காக.

இப்படி சூடு.

0: அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய பின்னணி பாடகன் சத்யன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவையர் உலகம். இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலி தமிழங்கள் மூச்சு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: Global Center for Siddha Medicine and Research, GCSMR, is a non-profit tax-exempt organization which promotes health by integrative approach. Integrative medicine is a healthcare system that collaborates with other medical systems to effectively promote health, prevent and cure diseases. GCSMR's mission is to conduct research and document the basic principles and methods of Siddha system of medicine, which is an exclusive medical system native to southern India. From GCSMR, we have been conducting various free webinars on different health topics. After overwhelming responses that we got for the webinar series on women's health, we are planning to do one more series on women's health. These webinars are going to happen last Sunday of each month, starting from June till November. These webinars include topics like healthy menarche, menstrual cycle, pregnancy care, postpartum care, management of menopause, etc. These webinars are free and open to all, will be conducted in English. Don't miss this wonderful opportunity to learn wisdom of Siddha medicine and our age-old tradition, and to integrate that in our day-to-day life to have a healthy lifestyle. Keep tuned with us for further information. Have a great day. Bye.
1: அமெரிக்க தமிழ் வானொலியின் பாவியர் உலகத்தை அடுத்து அலங்கரிக்கின்றது சமையல் குறிப்புகள். நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ் உங்களுடன்.
2: எல்லோருக்கும் வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க தமிழ் வானொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாவையர் உலகம். பாவையர் உலகத்தில் அடுத்து நியூயார்க் ரோச்செஸ்டரிலிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ் இலகுவாக ருசியாக எப்படி சமைக்கலாம் என்று என் சார்பிலான சமையல் குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய சமையல்களை போவோம். இன்றைக்கு நான் ஸ்ரீலங்காவில் ஒரு ஃபேமஸான ஸ்நாக், இது வந்து நீங்கள் உரைப்பாகவும் செய்யலாம் இனிப்பாகவும் செய்யலாம், அது உங்களுக்கு விரும்பின மாதிரி செய்யலாம். ஆனால் அந்த ரெண்டு முறையையும் நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். இது வந்து மேலே தின்னா கிறிஸ்பியாக, எங்கேயும் போகல நீங்கள் அதை செய்து கொண்டு போனீங்கன்னு சொன்னால் 2 weeks 3 weeksுக்கு இருக்கும். நீங்கள் காற்று போகாத ஒரு டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னு சொன்னால், அப்படி இல்லாட்டி பாவனைக்கு ஒவ்வொரு நாள் பாவனைக்கும் தேவையான மாதிரி ஜிப்லாக்கில் ஏர்டைட் பண்ணி கொண்டு போனீங்கன்னு சொன்னால் அந்த அப்படியே கிறிஸ்பாகவே 2 கிழமைக்கும் இருக்கும். மற்றது நல்லா நைஸாகவும் இருக்கும். பிள்ளைகள் விரும்பி பிள்ளைகள் உண்மையில் விரும்பி சாப்பிடுவாங்க. என்னட்டாக வந்தால் அந்த பிள்ளைகள் வந்து நல்லா சாப்பிடுங்க, அதை கொடுத்து நல்லா கேட்பாங்க, அப்புறம் தாய்மாரே கேட்பாங்க அந்த ரெசிபியை. இதுக்கு தேவையான பொருட்களையும் செய்முறையையும் பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கோதுமை மா, சுமார் ஆல் பர்பஸ் ஃப்ளவர் விற்கிறது தானே, அந்த கோதுமை மா. உங்கள்கிட்ட மைதா இருந்தால் மைதாவில் செய்யலாம், அல்லாட்டி அந்த ஹோல் வீட் மாவுலையும் நீங்கள் செய்யலாம். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். அந்த இது அந்த அந்த தனியாக செய்கிற அந்த ஹோல் வீட்டில் செய்கிறது கொஞ்சம் டேஸ்டில் டிஃப்ரெண்ட் தெரியும். மற்றபடி அந்த சாதுவாக தான் தெரியும், அது அப்படி பெருசாக நுணுக்கமாக தெரியாது. அதுக்கு அது ஒரு 3 கப் 3 3 3 4 கப் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த க்யூப்ஸாக இருக்கிற பட்டர், அந்த க்யூப்ஸ் மேலே இந்த நீளமான ஸ்டிக்ஸாக, க்யூப்ஸ் இல்லை ஸ்டிக்ஸாக இருக்கிற பட்டர் வந்து 1 அது ஒரு பேக்கில் ஒரு 4 பீஸ் இருக்கும். ஒவ்வொன்றும் கால் ராத்தல் சேர்ந்தது, அது அது வந்து 1 ஸ்டிக். அது நல்ல கோல்டாக இருக்க வேணும். அதை செய்யும் வரைக்கும் அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளால் எடுக்கக்கூடாது. நல்ல தேங்காய்ப்பால், தேங்காய்ப்பால் வந்து ஒரு 1.5 கப் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் பிசைகிறத பொறுத்து அது கொஞ்சம் கூடும் அல்லது குறையும் அந்த அளவுக்கு. என்னென்னு சொன்னால் அந்த ஒவ்வொரு மாவுக்கும் வித்தியாசமாக இருக்கும். உப்பு சுவைக்கு ஏற்ப, இது குலக்கைகளில் போடுறதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் சீனி, அது வந்து கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கொடுக்கும், அந்த கலரும் அந்த கோல்ட் கலர் வரத்துக்கும் அது உதவும். இதுக்குள்ள நீங்கள் விரும்பினால் நீங்கள் எள் போடலாம், விரும்பினால் போடலாம், விருப்பம் இல்லாட்டி லாத ஆப்ஷன். அந்த சப்பைக்கெல்லாம் நிறையா இருக்கும், அது விரும்பினா போடலாம் நீங்கள். அடுத்தது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய். மற்றது இது உரைப்பாக செய்கிறேன்னு சொன்னால் தனி மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் அது ஒரு கரண்டி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. கொஞ்சம் அதுக்கு அளவான உப்பும் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி ஒரு போல்டில் வச்சுக்கொள்ளுவான். அடுத்தது சீனி இனிப்புக்கு, இனிப்புக்கு போடுறதுக்கு சீனி ஒரு முக்கால் கப், ஒரு கால் கப் தண்ணி, ஒரு கப் கூட சீனி வேணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு கப் போடலாம். இது பாகு காய்ச்சறதுக்கு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். மாவை நல்லா அரிச்சு எடுத்துக்கொள்ளுங்கோ. அது எப்போவுமே செய்ய போகல, எந்த உணவு செய்ய போகலையே மாவை நீங்கள் அரிச்சிட்டு எடுத்தீங்கன்னா, பேக் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் கட்டி கட்டியாக எல்லாம் இருக்க பார்க்கும். வடிவா நெற்பட குழைய பட வேணும்னு சொன்னால் உங்களுக்கு அந்த மா அரிச்சிருந்தால் ஈஸியாக இருக்கும், இலகுவாக இருக்கும். அதுக்காகத்தான் நான் அரிக்க சொல்கிறது. இப்போ ஒரு போலுக்குள்ளே அந்த மாவை போடுங்க, அரித்த மாவை போடுங்க. போட்டுட்டு இந்த பட்டரை அப்போ தான் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்களால் எடுக்க வேணும். எடுத்து குட்டி குட்டி க்யூப்ஸாக வெட்டுங்கோ கத்தியால். வெட்டினா கையோடையே போடுவோம், நீங்கள் வெட்டிட்டு அங்கே போய் இங்கே போய் எல்லாம் செய்யாமல் அந்த கோல்டு தான் அதுக்கு தேவை. இதே மாதிரி இந்த தேங்காய் பாலையும் நீங்கள் கோல்டாக வச்சுக்கொள்ளுங்க. உடனே செய்ய வேணுமென்றால் நீங்கள் ஒரு பேசனுக்குள்ளேயோ அல்லது ஒரு பெரிய போலுக்குள்ளே நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் என்ன வச்சு போட்டு தண்ணியையும் விட்டுட்டு அதுக்குள்ளே அந்த கண்டெய்னரையோ அல்லது அந்த பால் வச்சுருக்கிற சட்டியையோ நீங்கள் கப்ஸையோ நீங்கள் வச்சு விட்டிங்கன்னு சொன்னால் டக்கட்டு கோல்டாகிடும். அது நல்ல வெரி கோல்டாக இருக்க வேணும். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் இதுக்கு. இப்போ நீங்கள் இந்த பட்டரை நீங்கள் வடிவாக அந்த மாவுக்குள்ளே போட்டு நல்லா அந்த கையால் மாவோட சேர்த்து ஒவ்வொரு சின்ன சின்ன க்யூப்ஸையும் அப்படியே பிசைஞ்சு அந்த பவுடர் மாதிரியே ஆக்கணும். அந்த மாவோட சேர்ந்து பட்டர் அதில் இருக்காத மாதிரி அப்படியே எல்லா மாவுலேயும் கோட் பண்ணப்படணும் அந்த பட்டர். அதுதான் இம்பார்ட்டன்ட். கையால் நல்ல வடிவாக அப்படியே உதுத்தி இந்த மாவை சேர்த்து அந்த பட்டரை நீங்கள் கையால் பிசைய அது தேக்க அது அப்படியே நல்ல மாவோட கோட் பண்ணப்பட்டு வந்துடும். அதுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கொள்ளுங்கோ. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த வடிவாக நீங்கள் இந்த தேங்காய் பாலுக்குள்ள கொஞ்சம் உப்பையும் அந்த சீனியையும் கரைச்சி கொள்ளுங்கோ. கரைச்சிட்டிங்கன்னா அது ஈஸி. அப்புறம் டேஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது இந்த உப்பு காணுமா அதுக்கு விடுறதுக்குண்டு. அதனால் பட்டர்லேயும் உப்பு இருக்கும், அல்லாட்டி அன்சால்ட்டட் பட்டர் எடுக்கணும். உப்பு போட்ட பட்டர்ன்னு சொன்னால் நீங்கள் உப்பு பார்த்து போடணும், ஏன்னா இதுலேயும் இருக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அந்த பாலை விட்டு நீங்கள் அந்த கோல்டான பாலையே விட்டு இந்த சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி அந்த கொஞ்சம் திக்னஸாக பிசையணும். லூஸாக இல்லை, கொஞ்சம் திக்காகவே அந்த கிருக்கமாகவே நீங்கள் வடிவாக பிசையணும். நல்லா நெட் பண்ணுங்க, பிசைஞ்சு நல்லா ஒரு போல் டைப்புக்கு எடுத்துட்டு அதை நீங்கள் சுற்றி ஒரு ஹாஃப் அன் அவர் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு விடுங்க. ஏன்னா அந்த அதுதான் எங்களுக்கு தேவை. அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்து கொஞ்சம் மாவை எடுத்துக்கொள்ளுங்க எக்ஸ்ட்ராவாக. அந்த மாவை எடுத்து ஒரு போட்லேயோ அல்லது அந்த உருட்டக்கூடிய அந்த ஷீட்லேயோ நீங்கள் வச்சு அந்த பேக்கிங் ஷீட்னு இருக்குது, அந்த நிட்டிங் ஷீட்டுன்னு சொல்லியிருக்குது, அந்த ஷீட்டை விரிச்சிட்டு நீங்கள் அதில் நீங்கள் எண்ணெய் ஒன்றும் போடப்படாது, ஏன்னா பட்டர் இதுக்குள்ள இருக்குது. நீங்கள் கையால் வடிவா அந்த போலை ரெண்டு மூணு பீஸாக்குங்க. அது ஈஸி வே உங்களுக்கு நான் சொல்லித்தரது. அதுக்கு பிறகு அதை ஒரு சப்பாத்தி மாதிரி தட்டிட்டு அதை கொஞ்சம் அந்த உருட்டுற கட்டையால் உருட்டுங்க. நல்லா உருட்டி ஒரு ஸ்கொயர் ஆக்கிட்டு நல்லா கொஞ்சம் தின்னான ஆக மெல்லிய பேப்பர் மாதிரி தின்னல ஒரு அளவுக்கான ஒரு தின்னோட நீங்கள் அதை உருட்டி போட்டு அதை நீங்கள் ட்ரையாங்கிளில் வெட்டலாம் அல்லது ஸ்கொயராக வெட்டலாம் அல்லது ரெக்டாங்கிளில் வெட்டலாம். அது உங்களோட ஷேப்பில் எதுவோ நீங்கள் செய்யலாம். கொஞ்சம் மாவை தூவிட்டு தான் நீங்கள் அதை மேலேயும் மா போடணும் கீழேயும் மா போட வேணும் அந்த இதுக்கு. அப்போ தான் அது வந்து இந்த ஸ்டிக் பண்ணி ஒட்டி கொள்ளாமல் உங்களுக்கு ஈஸியாக வரும். அதை நீங்கள் ஒரு கட்டிங் போர்டில் ஒவ்வொரு சப்பாத்தி மாதிரி இருக்கிற போலை எடுத்து அதில் வடிவாக உருட்டிட்டு எண்ணெயை கொதிக்க விட்டுட்டு இதை வெட்டுங்கோ. அப்போ அந்த மா வந்து கீழே இருக்கிறபடியே அது கட்டையோட ஒட்டாது, அந்த பலகையில் ஒட்டாமல் அப்படியே அதை கொஞ்சம் அசைச்சு கையால் அசைச்சிங்கன்னா அசைஞ்ச மாதிரி இருக்கும். அதுதான் உங்களுக்கு தேவை. இப்போ அந்த தாச்சிக்கில் எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் நல்லா சூடாகிட்டாண்டு ஒரு சின்ன உருண்டையை போட்டு பார்த்தீங்கன்னா அந்த பபுள்ஸ் வந்து எழும்பி அது தானாக வரும். அப்போ அது கரெக்டான பதம் ஒரே அளவான நெருப்பில் இருக்கணும், மீடியம் லோவில் இருக்கணும். அதை பார்த்துக்கொள்ளுங்க, என்னென்னா நின்று பொரியணும். அந்த ஒரே கலரில் வர்றதுக்கு அந்த டெம்பரேச்சர் வந்து கட்டாயம் தேவை உங்களுக்கு. இப்போ அந்த போர்டில் இருந்த அதால் அப்படியே போடுங்க. போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வர்றதுக்கு பொரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. உரைப்பு தேவைன்னு சொன்னால் நீங்கள் அந்த பொறிச்ச இதை அந்த வடிக்கிற அந்த இதுக்குள்ளே போடுவீங்க தானே, போட்ட கையோடையே அந்த மிளகாத்தூள் அந்த உப்பு சேர்ந்த கலவையில் கொஞ்சத்தை கிள்ளி அப்படியே பரபரண்டு மேலே தூவுங்கோ, பரபரப்பரப்பரண்டு அந்த வடிவேல் சொல்லுவேர் அது மாதிரி வடிவாக தூவுங்கோ. தூவிட்டு அதை ஒருக்கா குலுக்கி விடுங்கோ, குலுக்கிட்டு பிறகு அதை இன்னொரு தட்டில் மாற்றி வச்சுக்கொள்ளுங்கோ. இப்படியே உரைப்பு வேணுமானாக்கள் அதை செய்து கொள்ளுங்கோ. ஆனால் அந்த சூட்டோட பிறட்டினா தான் அந்த உப்பு மிளகாத்தூளும் அதில் போய் தங்கும், அந்த ஒவ்வொரு அந்த பீஸ்லேயும் தங்கி இருக்கும், அதுவும் நல்லா இருக்கும். அந்த உப்போட உரைப்போட கிரஞ்சியாக சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். இனிப்பு செய்ய வேண்டுமாக்கள் பொரிச்செல்லாம் வடிவாக எடுத்தா பிறகு நல்லா ஆறட்டும். ஆறுனா பிறகு பாகு காய்ச்சல ஆறி இருக்கணும், தூள் பிறட்டைக்கில் சூடாக போடணும். தேர்ஸ் அ டூ டிஃப்ரெண்ட் திங். இப்போ சீனிய பாகு காய்ச்சறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு போல் எடுத்து இதை கொஞ்சம் பரந்த ஒரு போலில் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. அந்த இந்த சுட்ட அந்த ஸ்கொயர் பீஸுகளில் அதில் அதுக்குள்ளே போட்டு வச்சு போட்டு சீனிய அந்த அடுப்பில் இருக்கிற சட்டியில் போட்டு கால் கப் தண்ணியையும் விட்டு அதை பாகு காய்ச்சுங்க. பாகு காய்ச்சல தொட்டு பாருங்கள், அப்படி நீங்கள் விரலில் தொட்டு பாகைக்கில் ஒட்டிட்டு விரல் ரெண்டையும் ஒட்டி தொட்ட விரலை ஒட்டிட்டு இப்படி தூக்கைக்கில் ரெண்டு ஸ்ட்ரிங் வந்ததுன்னு சொன்னால் பர்ஃபெக்ட். பதம் இல்லாட்டி தண்ணிக்குள்ளே விட்டுட்டு உருட்டி பாக்கைக்கில் உருண்டு வருதுன்னு சொன்னால் தசம் பர்ஃபெக்ட் பாகு. அது அதை இந்த இதுக்கு மேலே வடிவாக ஊற்ற வேணும். வடிவாக அகப்பையால் அள்ளி அள்ளி அங்கே இஞ்சண்டு ஊற்றிட்டு சட்டியை அந்த ஊற்றுற சட்டியை வச்சுட்டு பிறகு நீங்கள் ஒரு ஸ்பூனாலேயோ அல்லது ஒரு பட்டர் நைஃபாலேயோ ரெண்டு கரண்டி ரெண்டு கையிலையும் வச்சுருக்கணும். ரெண்டு ஒரே மாதிரி எடுத்து அதை வந்து நீங்கள் வடிவாக கோட் பண்ணி கொடுங்கோ. கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்காமல் வடிவாக மெது மெதுவாக செய்யணும். ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நீங்கள் அதை செய்ய வேண்டி வரும். அப்போ எல்லாத்துலேயும் இந்த பாகு வடிவாக தண்டு ஒட்டாமல் இல்லாட்டி அந்த பாகோட பாகம் ஒட்டிடும். நீங்கள் இப்படி இப்படி செய்கிறதால அது ஒட்டுப்படாமல் தனித்தனியாக வரும். இதை செய்துட்டு நல்லா ஆற விட்டு போட்டு ஏர் டைட் கண்டெய்னர்ஸில் போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் ஒரு ஈவினிங் ஸ்நாக் டைமுக்கோ அல்லது எங்கேயும் போய்க்கலையோ அல்லது காரில் எங்கேயும் போய்க்கல லாங் ட்ரிப் போகிறோம்னு சொன்னால் நித்திர தூங்கும் என்ன. அப்போ இப்படியான ஸ்நாக்ஸ் வந்து கடிச்சு கொண்டு போய்க்கல நித்திர முழிக்கும், நித்திர வராது, எல்லாவும் இருக்கும். ஒரு டீ இடையில நின்று குடிச்சதா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கோ. இதுக்கு இன்னும் ஒன்றும் செய்யலாம். என்னென்னு சொன்னால் நீங்கள் தேங்காய்பால் முட்டை பிள்ளைகளுக்கு கொடுக்கல, நீங்கள் முட்டையை போட்டு கொடுத்தீங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டராக இருக்கும், எனர்ஜி கொடுக்கும். என்னது நல்ல சத்தானதாக இருக்கும், எனர்ஜி என்னது சத்து சத்து நிறைஞ்சதாக இருக்கும். அவங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜியும் வரும். அதை சாப்பிடல நீங்கள் அவங்க சும்மா சாப்பிட்டு கொண்டு போவாங்க. பிஸ்கட் மாதிரி தான் இருக்கு, நல்லா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கோ. உங்களோட அபிப்பிராயங்கள் எங்களை வானொலிக்கு தாங்கோ. நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவியர் உலகம். இடம் பெற்று கொண்டிருக்கும் பாவியர் உலகத்தில் இன்றைய நாள் என் தயாரிப்பில் வெட்டு பலகாரம் செய்முறை பற்றி உங்களுடன் அளவலாவி இருந்தேன். நாளைய தினமும் இன்னும் ஒரு சுவையான உணவுடனும் அதை தயாரிக்கும் முறை பற்றியும் உங்களுடன் அளவலாவ காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியுடன். நியூயோர்க் ரோச்சஸிலிருந்து நாம் மீனலோஜினி ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.
1: நீர்கள் இதுவரை பாவியர் உலகத்தில் சமையல் குறிப்புகள் கேட்டீர்கள். எம்முடன் இணைந்திருந்தவர் நியூயோர்க் ரோச்சஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ். தொடர்ந்து பாவியர் உலகம் உங்களுக்காக. நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காட்சணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காட்சணிகளின் ஊடாக.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கும் பாவையர் உலகம். இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது உங்களுக்காக.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கும் பாவையர் உலகம். இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது உங்களுக்காக.

0: உங்களை அவசரமா பாக்கணுமா? மேக்கப் ரூம்ல இருக்கா? ஏதோ பிரச்சனை போல் இருக்கு. நானும் வரேன்.
1: இல்ல, நீங்க இருங்க.

தெரியல.

நெல்லுக்கு வணக்கம். இந்த வாரம் உலகில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் சுருக்கம் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகத்தினூடாக இதோ உங்களுக்கு இந்த வாரத்தின் மிகப்பெரிய உலகளாவிய நிகழ்வாக 250வது அமெரிக்க சுதந்திர தினம் ஜூலை 4 மிகப்பெரிய அளவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவின் வாஷிங்டன், நியூயார்க் உள்ளிட்ட நகரங்களில் ராணுவ அணிவகுப்புகள், விமான சகாசங்கள் மற்றும் வான வேடிக்கைகளுடன் இந்த கொண்டாட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. உலக நாடுகளின் தலைவர்களும் வாழ்த்துக்கள் தெரிவித்த வண்ணம் இருக்கின்றார்கள். இந்த வாரம் உலகின் பல பகுதிகளில் வரலாறு காணாத வெப்பநிலை பதிவானது. ஐரோப்பா, அமெரிக்கா மற்றும் ஆப்பிரிக்காவின் பல பகுதிகளில் வழக்கத்தை விட அதிக வெப்பம் நிலவியது. பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினில் வெப்ப நிலையால் 1000க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. விஞ்ஞானிகள் இதற்கு காலநிலை மாற்றமே முக்கிய காரணம் என்று கூறுகின்றார்கள். ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் அலி கமேனியின் இறுதிச் சடங்குகள் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இதன் காரணமாக அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தைகள் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. அணு திட்டம், பொருளாதார தடைகள் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு குறித்து மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது. மறுபுறம் ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு தொடர்ந்து ராணுவ மற்றும் மனிதாபிமான உதவிகளை வழங்கி வருகின்றன. வெனிசுவேலாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்திற்கு பிறகு மீட்பு பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. பலர் இடிபாடுகளில் இருந்து உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் மீட்பு குழுக்களை அனுப்பி உதவி செய்து வருகின்றன. இந்த வார விளையாட்டு செய்திகளில் விம்பிள்டன் டென்னிஸ், உலகின் மிகவும் பிரபலமான டென்னிஸ் தொடரான விம்பிள்டன் 2026 அத்தியாயம் இந்த வாரம் தொடங்கி இருக்கின்றது. உலகின் முன்னணி வீரர்கள் பட்டத்துக்காக களம் இறங்கியுள்ளார்கள். 2026 பிபா உலக கோப்பையின் நாக் அவுட் சுற்றுக்கள் ரசிகர்களை பரபரப்பில் ஆழ்த்தி வருகின்றன. முன்னணி அணிகள் காலிறுதிக்கான இடத்தை பிடிக்க கடுமையான போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மகளிர் T20 கிரிக்கெட் போட்டிகள் இங்கிலாந்தில் நடைபெற இருக்கின்றன. பல அணிகளின் சிறப்பான ஆட்டம் வெளிப்படுத்தப்படும் என்று நம்பப்படுகின்றது. இதுவரை இந்த வாரத்துக்குரிய உலக செய்திகள் அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் யூடியூப் தளங்களின் ஊடாக கேட்டும் பார்த்தும் மகிழ்ந்தீர்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை அன்பு தமிழ் வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும்

நீங்கள் கேட்கும் இந்த நிகழ்ச்சி ஈழப்பாடல்கள் நேரம். இந்நிகழ்ச்சியில தமிழீழத்திலிருந்து வெளிவந்த பாடல்கள் ஒலிபரப்பாகும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சும்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. நீங்கள் இப்பொழுது கேட்கவிருக்கும் சிறப்பு நிகழ்ச்சி டீ கடை. ஆமாங்க, டீ கடை. இந்த டீ கடை நிகழ்ச்சியில் கடகல பட பாடல்கள், அன்றாட நிகழ்வுகள் மற்றும் சிறந்த நகைச்சுவை துணுக்குகள் மற்றும் சிறுகதைகள் எல்லாமே இடம்பெறப்போகுது. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் VMS ராம்குமார். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம்.

0: திருடுனது யாரும் கண்டுபிடிச்சது சார்.
1: யாரியா?
0: சுமோ சார்.
1: யோ, திருடு போனது குவாலிசியா
0: சார்? திருடுனது சுமோ சார்.
1: யோ, காரே எங்க? காரை திருடுமையா?
0: அது காரோட பேர் இல்ல சார், ஒரு ஆளோட பேரு. யோ சுமோ, கூட்டு வாயா.
2: யோ யாயா, தள்ளி விடுற. அவர் முன்னால பிலிம் கட்டுறியா? அவரே ஒரு பிலிம்.
1: உனக்கு ஆறு தெரியுமா?
2: ஆறும் தெரியாது, ஏழும் தெரியாது, எட்டு தெரியும், ஒன்பது தெரியும், பத்து தெரியும்.
1: ஏய், நம்பர் சொல்லி அந்த கிண்டல பண்ற
2: சார். என்ன சார் பேசி பேசுறீங்க? செவனின் ரோட்ல போய்க்கு கூட்டி ஆறு தெரியுமா, ஏழு தெரியுமா, என்ன அர்த்தம்? அவன் வேலை ரோட்ல தெரியும்.
1: போலீஸ் ஸ்டேஷன்
2: சொல்றேன் சார். சொல்ற இப்ப ஆறு எங்க இருக்கான்னு சொல்லலாம்
1: தானே? ஆமா,
2: வாங்க சார், வாங்க சார். இதான் சார் நீங்க கேட்ட ஆறு. எல்லாரும் தொப்பிய கல்வி கையில கொடுத்து அப்படியே டைவ் அடிங்க.
0: அப்பயே
2: தெரியாது.

0: மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.
1: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.
2: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கடை. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் வி எம் எஸ் ராம்குமார். இந்த டீ கடை நிகழ்ச்சியில் கலகலப்பான நிகழ்வுகள், சிறுகதைகள் எல்லாம் நீங்கள் கேட்டு வர்றீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நம் டீ கடைகள்.

0: என்ன பத்தி நீ நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம்.
1: சரி என்ன பண்ணலாம்?
0: டோ வா இங்க, என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு.
2: என்ன சொல்றது?
0: எதையாச்சும் சொல்லியா
2: சார்? ஒரு கேன.
0: என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க?
1: என்ன இடையா என்னமோ கே கூன்றா என்னங்க?
0: நீ ஒண்ணும் சொல்லணும் போ. அட்டென்ஷன்.
1: சரி
0: என்ன பத்தி நானே சொல்ற கேட்டுக்க.
3: என் பேரு ஏட்டு ஏகாம்பரம்.
1: தெரியும்.
3: எனக்கு இன்னொரு பேரு இருக்கு. என் கவுண்டர் ஏகாம்பரம். சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை ரவடியும் சுட்டு தள்ளிட்டு ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட்ல இங்க வந்து சேர்ந்திருக்கேன். என்ன பேசிட்டு இருக்கும் போது பிபி உதுர?
1: உங்களை பார்த்தா சிரிப்பு போலீஸ் மாதிரி இருக்குங்க சார்.
0: சிரிப்பு போலீஸா? ஏய் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். சிரிப்பு போலீஸுங்கிற என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா? விசாரிச்சுட்ட

தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கடை. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் வி எம் எஸ் ராம்குமார். இந்த டீ கடை நிகழ்ச்சியில் கலகலப்பான நிகழ்வுகள், சிறுகதைகள் எல்லாம் நீங்கள் கேட்டு வர்றீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நம் டீ கடைகள்.

குடிசை நிக்குது, நட்டாங்கல்லு போட்டு வச்சு நாட்டாங்காலி இருக்குது. அச்சோ மூணு போகம் ஒரு போகம்

0: நம்ம வண்டி அடிச்சுக்கிறதுக்கு உலகத்துல எந்த வண்டியும் கிடையாது.
1: என்ன உழைப்பு!
0: வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க. என்ன உங்களை நான் அடிக்கடி பாக்குறேன்னு?
2: உங்களை என்ன அடிக்கடி இங்க பாக்குறேன்?
0: எந்த ஊர் நமக்கு?
2: நமக்கு செங்கோட்டை. நமக்கு
0: இந்த ஊர் தான் குற்றாலம்.
2: அப்படியா?
0: குட்டிச்சவரு, முதல்ல ஸ்டாண்ட போடுங்க. அடையப்பா, நம்மள மாதிரி நீங்களும் டிவி ஷாம்பு தான் வச்சிருக்கீங்க.
2: நம்மளுக்கு அதே
0: வண்டிதானா? என்ன வியாபாரம் பண்றீங்க?
2: நான் இந்த கடலை மிட்டாய் வியாபாரம் பண்றேன். இந்த வண்டியிலதான் ஏத்தி கடையடையா போட்டுக்கிட்டு தெரியுது. நீங்க
0: நம்ம கள்ள மிட்டாய் வாங்கி திங்கிறதோட சரிங்க, வியாபாரத்துக்கு எல்லாம் எந்த முயற்சி எடுக்கல.
2: அதுதான் நாங்க விக்கிறோம், அதையாவது வாங்கி சாப்பிடுறீல, அது எங்களுக்கு லாபம்
0: தானே. என்ன தபாச்சா பேசுறாரு மாதிரி?
2: அப்புறம் என்ன கொடுக்குது
0: இது? எங்க கொடுக்குது? நம்ம தானே அது கொடுத்துக்கிட்டு இருக்கா?
2: அதை கேட்கல. மைலேஜ் என்ன கொடுக்குதுன்னு
0: கேட்டேன். மைலேஜ் 50 கொடுக்குதுன்னு. ஏயா,
3: எனக்கு மட்டும் 45, உனக்கு மட்டும் அப்புறம் 50 கொடுக்க?
0: வண்டி 5 கிலோமீட்டர் கூட குடுக்கறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இதுக்கு போய் ஏன் ஊரா ஓ ஊரா பாப்பண்டு போற? பெரிய ஊர் கலவரத்தை எடுத்துட்டுவானோ? சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் ஊர்வம் எழுத்து விடுறாங்க இல்லையா? நம்ம இடத்த காலி பண்ணிருந்தது நல்லது. என்ன வந்தாலும் வந்துருவாங்க. அண்ணா, எவ்வளவு வந்து கேட்டா இது ஏன் வண்டி இல்லைன்னு சொல்லிருக்க? ரொம்ப நாளா அது இங்கே கிடக்குதுன்னு சொல்லிருக்கேன்னா எதுக்கு நீங்களும் கடை எடுத்துருங்க, வந்துருவாங்க.

0: இன்னைக்கு.
1: ஐயோ அண்ணன் துரத்துறாரு, ஓடு ஓடு ஓடு.
0: வேணாண்டா தம்பி, சொன்னா கேளு. வேணாம்.

அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கடை. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் வி எம் எஸ் ராம்குமார். இந்த டீ கடை நிகழ்ச்சியில் கலகலப்பான நிகழ்வுகள், சிறுகதைகள் எல்லாம் நீங்கள் கேட்டு வர்றீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நம் டீ கடைகள்.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டிகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு குளோபல் சென்டர் ஃபார் சித்தா .org என்ற இணைய முகவரியை நாடவும்.
1: ஒரு விஷயம்
2: தெரியாம தெரியாம அடிச்சா
1: சொல்றான்,
2: அண்ணன் தானே அடிச்சேன் சொல்றான், சொல்லுப்பா சொல்லலாம் பழைய மாதிரியே அண்ணன்னே ஆரம்பி
1: தொலை. அதாவது உங்க குடும்பத்துல புதுசா ரைஸ் மில் கட்டுறாங்களா?
2: ஆமா,
1: அதுக்கு உங்க பேரை வைக்க விட்டு போட்டு வேற யார் பேரையோ கேக்ஸ் பாஸ் பண்றாங்களே.
3: மருமகன்
2: குடும்பத்துக்காக வெளியே போய் எத்தனை பிரச்சனை சமாளிச்சுட்டு இருக்கேன், எவ்வளவு தியாகங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட வெள்ளச்சாமிகளை என் பேரை வச்சா குறைஞ்சாடி போயிருவீங்க, குறைஞ்சா போயிருவீங்க.
4: என்னமா கீழே சத்தம்
2: பேசிக்கிட்டு இருக்க மாமா? இப்படி எல்லாம் கேட்டா பயந்துருமா? உங்க அப்ப பெரிய மீசை வச்சிருந்தா மதுரை வேற நினைப்பா?
4: மறுபடியும் அங்க என்னமா சத்தம்?
2: மாமா திரும்ப திரும்ப கும்பிட்டா மிரண்டுருமா?
3: மெதுவா பேசுங்க.
2: என்னடி மெதுவா பேசுங்க? என்ன மெதுவா பேசுங்க?
3: அப்படி பேசுங்க.
2: கும்மிருமே கும்மி ஆம்பிட்டு பேரும் சொல்லி விட்டு. ஆமா,
3: எப்படி இப்ப பஞ்சாயத்துல உங்களை கும்பினாங்களே அந்த மாதிரியா?
2: அதுக்குள்ள தகவல் வந்துருச்சா?
3: இந்த தகவல் மட்டும் இல்ல, இன்னொரு தகவலும் வந்துச்சு. புள்ளைங்களா இங்க வாங்க. அப்பாவா யார் யாரெல்லாம் அடிக்கல?
5: வெங்கடேஷ் அப்பாவும் சுரேஷ் அப்பாவும்.
2: உங்க
3: பிள்ளைங்க எப்படி இருக்கும்?
2: என் பேரை வைக்க முடியுமா முடியாதாடி? அதுக்கு பதில் சொல்லுமா? இல்ல
3: விட முடியாது.
2: சொல்லம் தாயி.
4: என்னமா கீழே சாப்பிட
2: யாயா உயிரை வாங்குற? நல்லா தான் கேக்குது, அப்புறம் என்ன சொன்னாங்க? ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருக்க நீ எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். மீசியை வச்சுதான் கேட்டுக்கிட்டே இருக்கா கேள்வி? இருக்கா நானும் காது வரைக்கும் மீசை வச்சுக்கிறேன். ஐயோ கோவப்பட்டனே, சோத்துல விஷம் வச்சிருவாங்களே.

நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் வாயிலாக அமெரிக்க வண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் ஊடாக.

0: ஏண்டா கோடெல்லாம் புதுசு புதுசா அழுகுற, ஆனா போன வருஷம் வாங்கின டீ தூளை மட்டும் மாத்த மாட்டேங்கிற.
1: டேய் மாட்டு துணியை தூக்கி பார்த்த மூதேவி, டீல எச்ச துப்பி குடுத்துருவா.
0: ஐயய்யா என்னடா காக்கா ஆயிருந்துருச்சு, முரட்டு காக்கா யாருக்கு போடுங்க. சரி கலவருக்கு கிளாஸ்ல கொஞ்சம் தண்ணி.
2: உன் சட்டை அசிங்கம் பண்ண காக்காவ நான் ரத்தத்தை பார்க்காம விட மாட்டேன்.
0: என்னடா கல்லிங்கானா காக்காங்கானா,
3: கல்லு எங்க போச்சு,
2: கல்லு எங்க விழுந்திருக்கும்,
0: என்னடா
2: கல்ல காணமானே. அண்ணா இதோ இருக்குனே அண்ணா, காக்கா ரத்தம் காய்த்தோட எஸ்கேப் ஆயிடுச்சுனே.
0: அப்ப இது என்ன?
2: டேய் பெயிண்ட், எங்க அண்ணன் மூஞ்சில நான் சவுப் பெயிண்ட் ஊத்திட்டா.
0: பெயிண்டா? நான் ஊத்துறீங்க
2: எல்லாம் கூட.
0: என்ன
1: மடையா
0: ஒரு காக்கா இம்புட்டோண்டு ஆயிருந்ததுக்கு இவ்வளவு பெரிய கலவரமானா? கொஞ்ச நேரத்துல டீ கடைய டீ கடை ஆக்கி இந்த ஊரை போர்க்களமாக்கிட்டாங்களே.
4: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கடை. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் வி எம் எஸ் ராம்குமார். இந்த டீ கடை நிகழ்ச்சியில கலகலப்பான நிகழ்வுகள், சிறுகதைகள் எல்லாம் நீங்க கேட்டு வர்றீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நம் டீ கடைகள்.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு குளோபல் சென்டர் ஃபார் சித்தா .org என்ற இணைய முகவரியை நாடவும்.
1: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களே, வணக்கம். வாஷிங்டன் வட்டார பகுதியைச் சேர்ந்த முனைவர் இர பிரபாகரன் அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் பசிபிக் நேரப்படி காலை 8 மணிக்கு வழங்கி வரும் திருக்குறள் சிந்தனைகள் என்ற தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இப்போது திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் உரையாற்றுகின்றார்.

நான் உங்கள் நண்பன் பிரபாகரன் பேசுகிறேன். அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். திருக்குறள் சிந்தனைகள் என்ற இந்த தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இன்று திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் தலைமை பொறுப்பில் உள்ள ஒருவருக்கு இருக்க வேண்டிய நற்பண்புகளை பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சொற்பொழிவு https://திருக்குறள்கட்டுரைகள்.blogspot.com என்ற வலைத்தளத்தில் ஒரு விரிவான கட்டுரையாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருக்குறளில் தலைமை பண்புகள். வியக்கத்தக்க சாதனைகள் புரிந்த பலரை பற்றிய செய்திகளை வரலாற்றில் காண்கிறோம். உதாரணமாக, தமிழகம் முழுவதையும் ஆண்ட கரிகால் பெருவளத்தான், அலெக்சாண்டர் த கிரேட், சைரஸ் த கிரேட் ஆஃப் பெர்ஷியா, செங்கிஸ்கான் ஆஃப் மங்கோலியா, அசோக சக்கரவர்த்தி, நெப்போலியன் போனபார்ட் போன்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். வெள்ளையர்களிடமிருந்து இந்தியர்களுக்கு விடுதலை பெற்றுத்தந்த காந்தி அடிகள், தென்னாப்பிரிக்காவில் வழக்கிலிருந்த நிறவெறி இனவெறி ஆகியவற்றை எதிர்த்து போராடி அங்குள்ள மக்களுக்கு விடுதலை பெற்று தந்த நெல்சன் மாண்டேலா, அமெரிக்காவில் ஆப்பிரிக்க அமெரிக்கர்களின் சம உரிமைகளுக்காக போராடிய மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்களும் வரலாறு காணாத சாதனைகளை படைத்தவர்களின் பட்டியலில் இடம்பெறத்தக்கவர்கள்தான். மிகப்பெரிய நிறுவனங்களை நிறுவி பாராட்டத்தக்க தொழில்நுட்ப கருவிகளை தயாரித்து விற்பனை செய்து மிகுந்த லாபமடைந்து வரலாற்றில் தடம் பதித்தவர்கள் பலர். அவர்களுள் ஆப்பிள் நிறுவனத்தை தொடங்கி பல அரிய தொழில்நுட்ப கருவிகளை கண்டுபிடித்து விற்பனை செய்த ஸ்டீவ் ஜாப்ஸ், மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தலைவராகிய பில் கேட்ஸ், அமேசான் நிறுவனத்தை தொடங்கி வணிகத்துறையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் சாதனைகளையும் படைத்து வெற்றி பெற்ற ஜெஃப் பேசோஸ் ஆகியோரும் குறிப்பிடத்தக்கவர்கள்தான். இவர்கள் தங்கள் சாதனைகளுக்காக சரித்திரத்தில் இடம்பெற்றாலும் இவர்களுடைய சாதனைகளுக்கு உறுதுணையாக இருந்து உழைத்தவர்கள் பலர். படைவீரர்கள் இல்லாமல் கரிகால் பெருவளத்தானும் மற்ற மன்னர்களும் வெற்றிகளை பெற்றிருக்க முடியாது. அயராது உழைத்து சிறைக்கு செல்வதையும் பொருட்படுத்தாமல் தங்கள் வாழ்க்கையையே தியாகம் செய்த தொண்டர்கள் இல்லாமல் காந்தியடிகள், நெல்சன் மண்டேலா, மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்கள் தங்கள் போராட்டங்களில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. தங்கள் தொழிற்சாலைகளிலும் அலுவலகங்களிலும் பல்வேறு பணிகளை செவனே செய்யும் ஊழியர்கள் இல்லாமல் ஸ்டீவ் ஜாப்ஸ், பில் கேட்ஸ், ஜெஃப் பேசோஸ் போன்றவர்கள் தங்கள் தொழில்துறைகளில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. இத்தனை பேர் பாடுபட்டு உழைத்தாலும் வரலாற்றில் இடம்பெறுபவர்கள் வெற்றி பெற்ற மன்னர்களும் தொழில்துறை தலைவர்களும் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்கள் மட்டுமே தான். தலைவர் என்பவர் யார்? பீட்டர் ட்ரக்கர் என்ற அறிஞர், சரியான செயல்களை செய்பவர் தலைவர், செயல்களை சரியாக செய்பவர் மேலாளர் என்று ஒரு தலைவருக்கும் மேலாளருக்கும் உள்ள குணங்களை வேறுபடுத்தி காட்டுகிறார். எந்த செயல்கள் நாட்டிற்கு தேவையானவை, நன்மை பயப்பவை, தனக்கு வெற்றியை தருபவை என்று சிந்தித்து முடிவெடுப்பது ஒரு மன்னனின் கடமை. எந்த செயல்கள் நாட்டு மக்களுக்கு அல்லது தன் இனத்திற்கு தேவை என்று போராட்டங்களை தொடங்குவதற்கு முன் முடிவெடுப்பது மக்களுக்காக உழைக்கும் தலைவர்களுக்கு தேவை. எந்த தொழிலை தொடங்கினால் வெற்றி பெற முடியும் என்று முடிவு செய்ய வேண்டியது ஒரு நிறுவனத்தின் தலைவரின் பொறுப்பு. இவ்வாறு முடிவெடுக்கும் பொழுது தலைவர்களின் எண்ணம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்களின் வெற்றி உயர்ந்ததாக இருக்கும் என்பது வள்ளுவரின் கருத்து. உயர்ந்த எண்ணத்தை செயல்படுத்தினால்தான் வெற்றி அடைய முடியும். அந்த உயர்ந்த எண்ணத்தை செயல்படுத்துவதற்கு பலருடைய உதவிகள் தேவை. ஒரு தலைவன் என்பவன் தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கு மற்றவர்களை ஒருங்கிணைத்து அவனுடைய லட்சியத்தை மற்றவர்களும் தங்கள் லட்சியமாக கொள்ளுமாறு அவர்களை ஊக்குவித்து அவர்களுடைய உதவியால் தன் லட்சியத்தை அடையும் ஆற்றல் உடையவனாக இருக்க வேண்டும். பலரையும் ஒருங்கிணைத்து ஊக்குவித்து அவருடைய உதவியாலும் ஒத்துழைப்பாலும் தன் லட்சியத்தை ஒரு தலைவன் அடைய வேண்டுமானால் அவனிடம் பல சிறந்த பண்புகள் இருக்க வேண்டும். அந்த பண்புகள் என்னவென்று பார்ப்போம். திருக்குறளில் அரசியல் என்ற பிரிவில் ஒரு மன்னன் எவ்வாறு ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் அவனுக்கு தேவையான தலைமை பண்புகளை பற்றியும் வள்ளுவர் விரிவாக கூறுகிறார். குற்றங்கடிதல், தெரிந்து செயல்வகை, வலி அறிதல், காலம் அறிதல், இடனறிதல், தெரிந்து தெளிதல், தெரிந்து வினையாடல், செங்கோன்மை, கொடுங்கோன்மை, விருவந்த செய்யாமை, ஒற்றாடல் என்ற 11 அதிகாரங்களில்
ஒரு மன்னன் எப்படி ஆட்சி புரிய வேண்டும் என்பதை பற்றியும், இறைமாட்சி, கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை, பெரியாரை துணைக்கோடல், சிற்றிலஞ்சியராமை, சுற்றந்தழால், பொச்சாவாமை, கண்ணோட்டம், ஊக்கமுடைமை, மடியின்மை, ஆழ்வினை உடைமை, இடுக்கண் அழியாமை ஆகிய 14 அதிகாரங்களில் மன்னனிடம் இருக்க வேண்டிய பண்புகளை பற்றியும் திருக்குறளில் கூறப்பட்டிருக்கிறது. மற்ற அதிகாரங்களை விட இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் பல பண்புகள் சிறப்பாக கூறப்பட்டுள்ளன. மன்னனின் பண்புகளை பற்றி வள்ளுவர் இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் கூறும் கருத்துக்களையும் மற்ற அதிகாரங்களில் கூறப்பட்டிருக்கும் கருத்துக்களையும் இப்பொழுது ஆய்வு செய்வோம். முதலாவதாக அஞ்சாமை. அச்சம் என்பது மனிதர்களுக்கு இயல்பாக இருக்கும் பண்பு. சிலவற்றுக்கு அஞ்ச வேண்டும், சிலவற்றுக்கு அஞ்ச தேவையில்லை. அஞ்சத்தகும் செயலுக்கு அஞ்சாமை அறிவின்மை, அஞ்சத்தகும் செயலுக்கு அஞ்சுதல் அறிவுடையவர் கடமை என்று, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவாள் தொழில் என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். உதாரணமாக ஒருவன் பழிபாவங்களுக்கு அஞ்ச வேண்டும், ஆனால் போருக்கு செல்பவன் பகைவரின் படையைக் கண்டு அஞ்சக்கூடாது. ஒரு தொழிலில் இருப்பவன் தன் தொழிலில் தன்னோடு மற்றவர்கள் போட்டியிட்டால் போட்டியைக் கண்டு அஞ்சாமல் தான் தன் தொழிலில் முன்னேறுவதற்கான செயல்களை விடாமுயற்சியோடு செய்ய வேண்டும். இதுபோன்ற சூழ்நிலைகளில் அச்சம் இருக்கலாம், ஆனால் அந்த அச்சத்தால் மனம் தளராமல் அந்த அச்சத்தை கடந்து செயல்பட வேண்டும். அச்சத்தை கடந்து செயல்படுவதற்கு வீரம் வேண்டும். எப்பொழுது எதற்கு அஞ்ச வேண்டும், எப்பொழுது எதற்கு அஞ்சக்கூடாது என்பதை அறிந்து விவேகத்தோடு செயல்பட வேண்டும். இவ்வாறு விவேகத்தோடு கூடிய வீரத்தைத்தான் வள்ளுவர் அஞ்சாமை என்று கூறுகிறார். அடுத்து அறமும் மரமும். மரம் என்றால் வீரம். வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் ஒருவன் அறத்தை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் திருக்குறளில் நாம் காணும் கருத்து. மன்னனாக இருப்பவன் அறநெறிகளை பின்பற்றி தனக்கும் தன் குடிமக்களுக்கும் நிகழக்கூடிய தீமைகளை தவிர்த்து வாழ வேண்டும் என்ற கருத்து குறளில் காணப்படுகிறது. அறநெறிகளிலிருந்து தவறாமல் தன் குடிமக்களுக்கு மற்றவர்களால் எவ்வித தீங்கும் நேராமல் தடுத்து வீரத்திலிருந்து வழுவாமல் இருப்பவனே பெருமைக்குரிய அரசன் என்று, அறநிழுக்காது அல்லவை நீக்கி மரநிழுக்கா மானமுடையது அரசு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். வள்ளுவர் போரை ஆதரிக்கவில்லை, ஆனால் பகைவர் போரிட்டால் தற்காப்புக்காக போரிடுவதை அவர் ஆதரிக்கிறார். அதனால்தான் படைமாட்சி, படைச்சருக்கு ஆகிய அதிகாரங்கள் குறளில் இடம்பெற்றிருக்கின்றன. வள்ளுவர் உலக இயல்பை நன்கு அறிந்தவர். போர் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆகவே மன்னனாக இருப்பவன் தானாக போரை தொடங்காவிட்டாலும் பகைவர் போரிட்டால் அவர்களை எதிர்த்து போரிட வேண்டும். அவ்வாறு போரிடுவதற்கு அறம் மட்டும் போதாது, வீரமும் தேவை. மன்னனுக்கு மட்டுமல்லாமல் தற்காலத்தில் நிறுவனங்களின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் அறமும் மரமும் தேவை. அவர்களும் அறநெறியில் நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தங்கள் நிறுவனத்தை வழிநடத்த வேண்டும். அவர்கள் தங்கள் தொழிலில் பல இடையூறுகளையும் இன்னல்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம். அந்த சூழ்நிலைகளில் அவர்கள் மனம் தளராமல் துணிவோடு பணியாற்ற வீரம் வேண்டும். ஆகவே அறமும் மரமும் அன்றும் தேவை, இன்றும் தேவை, என்றும் தேவை. அடுத்து ஊக்கமுடைமை. ஊக்கமுடைமை என்பது தளராத மனக்கிளர்ச்சியுடனும் விடாமுயற்சியுடனும் பணியாற்றுவதை குறிக்கிறது. ஊக்கமுடைமையை பற்றி கூறும் பொழுது, உடையர் எனப்படுவது ஊக்கம் அகுதிலார் உடையது உடையரோ மற்று என்று வள்ளுவர் கூறுகிறார். அதாவது ஒருவர் உடைமைகள் பல உடையவராக இருந்தாலும் உடையவர் என சிறப்பித்து கூற தகுதி உடையது ஊக்கம் உடைமையாகும். அவ்வூக்கம் உடைமையை பெறாதவர்கள் பிற உடைமைகள் பலவற்றை பெற்றிருந்தாலும் அவர்கள் உடையர் என்று சிறப்பித்து சொல்லத்தக்கவர்கள் ஆக மாட்டார்கள் என்பது கருத்து. ஊக்கம் என்பதை ஆங்கிலத்தில் எனர்ஜி என்று ஜியூபோப் அவர்களும் மற்றவர்களும் மொழிபெயர்க்கிறார்கள். தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு ஊக்கம் என்பது இன்றியமையாதது. கடந்த நூற்றாண்டில் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியாக பணியாற்றி அந்த நிறுவனத்தை மிக லாபகரமாக வழிநடத்தியவர் ஜாக் வெல்ச் என்பவர். ஃபார்ச்சூன் என்ற மாத இதழ் அவருக்கு அமெரிக்காவின் மேலாளர், அமெரிக்காஸ் மேனேஜர் என்று பட்டமளித்து அவரை சிறப்பித்தது. அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தது ஊக்கமுடைமையில் அவருக்கு இருந்த தீவிர நம்பிக்கை என்று
ஜெஃப்ரி கிராமர் என்பவர் தன்னுடைய ஜாக் வெல்ச்சர்ஸ் ஃபோர் ஈஸ் ஆஃப் லீடர்ஷிப் என்ற நூலில் குறிப்பிடுகிறார். தலைவராக இருப்பவர் மிகுந்த ஊக்கமுடையவராக இருப்பது மட்டுமல்லாமல் தன்னோடு பணிபுரிபவர்களையும் ஊக்குவிக்க வேண்டும் என்பதில் ஜாக் வெல்ச் உறுதியாக இருந்ததாகவும் அவர் தன் நூலில் குறிப்பிடுகிறார். அடுத்து தூங்காமை. தூங்காமை என்பது தூங்காமல் இருப்பது என்பதை குறிக்கும் சொல்ல அல்ல. இங்கு தூங்காமை என்பது காலந்தாழ்த்தாமல் செயலாற்றுவதை குறிக்கிறது. மடியின்மை என்ற அதிகாரத்தில் சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அறிவுரை கூறிய வள்ளுவர் பணிகளை செய்யும் பொழுது அவற்றை காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறார். அரசன் தன் பணிகளை செய்வதில் காலந்தாழ்த்தாமல் செய்யும் ஆற்றலும் கல்வியும் மனத்திற்பமும் நீங்காமல் உடையவனாக இருக்க வேண்டும் என்று தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். ஒரு செயலை செய்ய வேண்டிய காலத்தில் செய்யாவிட்டால் அதனால் விளையும் தீமைகளால் நாட்டுக்கு அல்லது நிறுவனத்துக்கு கேடு வரலாம். காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டியவற்றை காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்பதை தூங்கற்க தூங்காது செய்யும் வினை என்று வள்ளுவர் கூறுகிறார். மன்னனைப் போலவே நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் தங்கள் பணிகளை காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டும். துணிவுடைமை. தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு பலர் இருப்பார்கள். அவர்கள் வெவ்வேறு அறிவுரைகள் கூறுவார்கள். ஒரு சூழ்நிலையில் பலவிதமாக முடிவெடுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்பொழுது ஆராய்ந்து தெளிவான ஒரு உறுதியான முடிவெடுக்கும் மனத்திற்பந்தான் துணிவுடைமை. தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு துணிவுடைமை ஒரு இன்றியமையாத பண்பு. அடுத்து கல்வி கேள்வி. தூங்காமையைப் போல் கல்வியும் துணிவும் மன்னனுக்கு தேவை என்று வள்ளுவர் கூறுகிறார். உற்றுழி உதவியும் உருகுரல் கொடுத்தும் பிற்றுநிலை மினியாது கற்றல் நன்றே என்று கூறி அனைவருக்கும் கல்வியின் இன்றியமையாமையை ஆரியப்படை கடந்த இளஞ்செழியன் புறநானூற்றில் வலியுறுத்துகிறான். கேடில் விழிச்செல்வம் கல்வி என்று வள்ளுவர் கல்வியின் சிறப்பை கூறுகிறார். செல்வத்துச்செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள்ளெல்லாம் தலை என்று கேள்வியின் சிறப்பையும் வள்ளுவர் கூறுகிறார். பல நூற்றாண்டுகளாக கல்வி மற்றும் கேள்வி ஆகியவற்றின் சிறப்பையும் பெருமையையும் தமிழர்கள் அறிந்திருந்தார்கள். ஆகவே அனைவருக்கும் கல்வியும் கேள்வியும் தேவை என்பதில் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. மன்னனுக்கு கல்வியும் கேள்வியும் தேவை, மக்களுக்கும் அவை தேவை. இன்றைய சூழ்நிலையில் நிறுவனங்களின் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு கல்வியும் கேள்வியும் மிக மிக இன்றியமையாதது என்பது அனைவரும் அறிந்த கருத்து. அடுத்து அறிவு. மன்னர்களுக்கும் தலைவர்களுக்கும் கல்வியும் தேவை அறிவும் தேவை. கல்வி வேறு அறிவு வேறு. இங்கு அறிவு என்பது கல்வியால் பெற்ற அறிவும் அறிவும் அனுபவம் கலந்த சரியான முடிவெடுக்கும் ஆற்றல் ஆகிய மெய்யறிவு என்பதை குறிக்கிறது. அதாவது மெய்யறிவு என்பது கல்வி அறிவும் அனுபவத்தால் வந்த அறிவும் கலந்தது. உதாரணமாக முறையாக கல்வி கற்காவிட்டாலும் ஆலோசகர்களிடத்திலிருந்து வெவ்வேறு கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொண்டு தன் சொந்த அறிவையும் அனுபவத்தையும் கலந்து சரியான முடிவெடுக்கும் மெய்யறிவு உடையவர்களாக சிலர் இருந்ததை நாம் வரலாற்றில் காண்கிறோம். முகலாய சக்கரவர்த்தி அக்பர் பதவிக்கு வந்த பொழுது அவருக்கு வயது 13. அவர் முறையாக கல்வி கற்காதவர். ஆனால் நல்லாட்சி புரிய வேண்டும் என்பதையே நோக்கமாக கொண்டு தன்னுடைய அமைச்சர்களோடு கலந்து ஆலோசித்து பலரும் பாராட்டத்தக்க வகையில் தன்னுடைய மெய்யறிவை பயன்படுத்தி அக்பர் ஆட்சி புரிந்தார். கடந்த நூற்றாண்டில் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த கர்ம வீரர் காமராஜர் ஒரு படிக்காத மேதை. மக்களின் நலத்தையே மனத்தில் கொண்டு பல நல்ல திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்தினார் மற்றும் தமிழர்களின் முன்னேற்றத்தை மனத்தில் கொண்டு சுயமரியாதையையும் பெண் உரிமையையும் பகுத்தறிவையும் தமிழர்களிடையே பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன் வாழ்நாள் முழுதும் உழைத்து தமிழ் சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கிய தந்தை பெரியார் 3வது வகுப்பு மட்டுமே படித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வி கேள்விகளால் பெறும் அறிவு சிறப்பானது. ஆனால் மெய்யறிவு அதைவிட சிறப்பானது. தலைவர்களுக்கு மிக மிக தேவையானது மெய்யறிவு என்பதற்கு அக்பர் காமராஜர் பெரியார் போன்ற தலைவர்கள் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அடுத்து ஈகை. வறுமையில் இருப்பவர்களுக்கு தேவையான பொருளை கொடுத்து உதவி செய்வதே ஈகை. சங்க காலத்தில் மன்னர்களும் வள்ளல்களும் வறியவர்களுக்கு வரையாது கொடுத்ததாக புறநானூற்றில் காணலாம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் ஏழைகளுக்கான சமூக நலத்திட்டங்கள் எவையும் இருந்ததாக தெரியவில்லை.
அதனால் மன்னர்களும் வள்ளல்களும் ஏழைகளுக்கு உதவி செய்தார்கள். உருவசையும் ஓவாப்பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு என்று வள்ளுவர் நாட்டுக்கு இலக்கணம் வகுக்கிறார். மன்னர்கள் தங்கள் நாட்டு மக்களின் நல்வாழ்வில் அக்கறை காட்டுவது இன்றியமையாதது என்பது வள்ளுவரின் கருத்து. இன்றைய சூழ்நிலையில் ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் தங்கள் குடிமக்களின் நல்வாழ்விலும், நிறுவனங்களின் தலைவர்கள் தங்கள் ஊழியர்களின் நல்வாழ்விலும் அக்கறை காட்ட வேண்டும் என்று வள்ளுவர் கூறுவதாகவும் சொல்லலாம். கொடை. ஈகை என்பது வேறு, கொடை என்பது வேறு. வரியார்க்குன்றியுவதே ஈகை என்பது வள்ளுவரின் கருத்து. அறிவில் சிறந்த புலவர்களுக்கும் சான்றோர்களுக்கும், ஆடல் பாடல் போன்ற கலைகளில் சிறந்து விளங்கிய விரல் இயற்கும் பாடல்களுக்கும் மன்னர்கள் பொன்னும் பொருளும் அளிப்பது கொடை என்று சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் கருதப்பட்டது. தற்காலத்தில் போர், கலை, இலக்கியம், விளையாட்டு போன்ற துறைகளில் சாதனை படைப்பவர்களுக்கு அரசு விருதுகள் வழங்குகின்றன. நிறுவனங்களில் சிறப்பாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு பதவி உயர்வுகளும் வெகுமதிகளும் வழங்கப்படுகின்றன. ஏழைகளுக்கு ஈகையும் தகுதி உடையவர்களுக்கு கொடையும் அளித்து அவர்களை ஆதரிக்கும் பண்பு தலைவர்களுக்குரிய பண்புகளில் ஒன்று. அடுத்து அழி. அழி என்ற சொல் அன்பு, கொடை, இரக்கம், தலையழி, கருணை போன்ற பலவற்றை குறிக்கும் ஒரு சொல். இவை எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் தகுதியானவர்களை மதித்து அவர்களுக்கு வேண்டுவனவற்றை அன்போடும் மகிழ்ச்சியோடும் தாராளமாக கொடுக்கும் மனப்பான்மையைத்தான் அழி என்ற சொல் குறிப்பதாக தோன்றுகிறது. மன்னனுக்கு அத்தகைய தாராள குணம் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். அத்தகைய தாராள குணத்திற்கு இணையான ஆங்கில சொல் ஜெனராசிட்டி. அமெரிக்க எழுத்தாளரும் நூலாசிரியருமாகிய ஜான் மேக்ஸ்வெல் என்பவர் தன்னுடைய தி 21 இன்டிஸ்பென்சிபிள் குவாலிட்டிஸ் ஆஃப் எ லீடர் என்ற நூலில் தலைமை பொறுப்பவர்கள் இருப்பவர்களுக்கு இருக்க வேண்டிய இன்றியமையாத நற்குணங்களுள் தாராள குணமும் ஒன்று என்று கூறுகிறார். ஒரு தலைவரிடம் உள்ள தாராள மனப்பான்மையை தவிர அவருடைய வேறு எந்த குணத்தாலும் அவரை பற்றி தெளிவாக கூற முடியாது. மற்றும் தாராள மனப்பான்மையைப் போல் அவருக்கு உதவக்கூடிய பண்பு வேறு எதுவும் இல்லை. தாராள குணம் என்பது அவ்வப்பொழுது நிகழும் நிகழ்வாக இல்லாமல் அவருடைய இதயத்திலிருந்து வரும் இயற்கையான பண்பாக இருக்க வேண்டும் என்று ஜான் மேக்ஸ்வெல் கூறுகிறார். ஸ்டீவன் கவி என்ற அறிஞரும் தலைவருக்கு இருக்க வேண்டிய பண்புகளில் தாராள மனப்பான்மை ஒன்று என்று தன்னுடைய பிரின்சிபல் சென்டர் லீடர்ஷிப் என்ற நூலில் கூறுகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த வள்ளுவருடைய கருத்தும் தற்கால அறிஞர்களாகிய ஜான் மேக்ஸ்வெல் மற்றும் ஸ்டீவன் கவி ஆகியோரின் கருத்தும் ஒத்திருப்பது வியக்கத்தக்கது. அடுத்து காட்சிக்கு எளிமை. ஒரு தலைவன் காட்சிக்கு எளியவன் என்றால் அவனை அனைவரும் சென்று காண்பது எளிது என்பதை குறிக்கிறது. சங்க காலத்திலும் அதற்கு பின்பும் புலவர்களும் பாடல்களும் மன்னர்களை எளிதில் சந்திக்க முடிந்ததாக புறநானூற்று பாடல்களிலிருந்து தெரிய வருகிறது. அண்மை காலத்தில் வாழ்ந்த தமிழகத்தின் முதல்வர் அறிஞர் அண்ணா, இந்திய குடியரசு தலைவர் மேதகு அப்துல் கலாம் ஆகிய இருவரையும் எளிதில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்கள் இருவரும் காட்சிக்கு எளியவர்களாக இருந்ததாக பலரும் கருதுகின்றனர். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைமை அதிகாரியை காண்பது அந்த நிறுவனத்தில் பணிபுரிபவர்களுக்கு கூட அவ்வளவு எளிதல்ல. கடுஞ்சொல் கூறாமல் இன்சொல் கூறல். தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கடுஞ்சொல் கூறாமல் இருப்பது மிகவும் இன்றியமையாது. அவர்கள் கடுஞ்சொல் கூறுபவர்களாக இருந்தால் அவர்களிடம் பணிபுரிபவர்கள் அவர்களின் கோபத்திற்கு ஆளாகாமல் இருப்பதற்காக அவர்கள் கேட்க விரும்பாதவற்றை அவர்களிடம் கூறமாட்டார்கள். நிறுவனத்தின் தோல்விகளும் சோதனைகளும் அவர்களிடமிருந்து மறைக்கப்படும். அதனால் அவர்கள் தங்கள் நிறுவனத்தின் சரியான நிலைமையை புரிந்து கொள்ளாமல் தவறான முடிவுகள் எடுத்து நிறுவனத்திற்கும் தங்கள் பதவிக்கும் கேடு விளைவித்துக் கொள்வார்கள். சில ஆண்டுகளுக்கு முன் நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் உயர்நிலை அதிகாரியாக கணினித்துறையில் பணிபுரிந்தேன். அந்த நிறுவனத்தின் வருமானம் ஆண்டுக்கு $2,000,000,000. அந்த நிறுவனத்தில் ஏறத்தாழ 100,000 பேர் பணிபுரிந்தார்கள். அந்த நிறுவனத்தின் தலைமை அதிகாரி மிகுந்த கோபக்காரர். நிறுவனத்தின் வருமானம் குறைந்ததாகவோ அல்லது எந்த துறையிலாவது நிறுவனத்தின் வளர்ச்சி குறைந்ததாகவோ கேள்விப்பட்டால் அந்த செய்தியை கூறியவர்களிடம் அவர் மிகுந்த கோபமடைந்து செய்தியை கூறியவர்களை கடுஞ்சொற்களையும் தகாத சொற்களையும் கூறி திட்டுவார். பல சமயங்களில் எந்த துறையில் வளர்ச்சி குறைந்ததோ அல்லது நஷ்டமடைந்ததோ
அந்த துறைகளுக்கு பொறுப்பானவர்களை கடுமையாக திட்டுவது மட்டுமல்லாமல் முன்கோபத்தால் சரியாக விசாரிக்காமல் அவர்களை பணி நீக்கம் செய்து விடுவார். அவருடைய கோபத்திற்கும் கடுஞ்சொற்களுக்கும் அஞ்சி பலரும் அவரிடத்திலிருந்து உண்மைகளை மறைக்கவும் பொய்க்கணக்கு எழுதவும் ஆரம்பித்தார்கள். அந்த தலைவர் பதவியிலிருந்த 2 ஆண்டுகளில் அந்த நிறுவனம் பல வகைகளிலும் பின்னடைந்து 79 டாலராக இருந்த நிறுவனத்தின் பங்கு 17 டாலராக சரிந்தது. அவர் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இப்பொழுது அந்த நிறுவனம் வேறொருவரின் தலைமையில் பெருமளவில் வளர்ச்சியடைந்து ஒரு பங்கு ஏறத்தாழ 200 டாலராக உயர்ந்து பலராலும் பாராட்டப்படுகிறது. தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கடுஞ்சொற்கள் கூறாமல் இருப்பது மட்டுமல்ல, இனிய சொற்களை பேச வேண்டும் என்றும் வள்ளுவர் கூறுகிறார். இனிய சொற்களை பேசி வேண்டுவோர்க்கு வேண்டுவன கொடுத்து அன்போடும் அறத்தோடும் ஒரு தலைவன் ஆட்சி புரிந்தால் அவன் பலராலும் புகழப்படுவது மட்டுமல்லாமல் அவன் விரும்பிய வெற்றிகளை அடைவான் என்பது வள்ளுவரின் கருத்து. இக்கருத்து வள்ளுவர் காலத்தில் மட்டுமல்லாமல் இக்காலத்துக்கும் ஏற்புடையதுதான். அடுத்து செவிகைப்ப சொற்பொருத்தம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் தான் செய்யும் தவறுகளையும் தன் ஆட்சியில் உள்ள குறைகளையும் அமைச்சர்களும் பெரியோர்களும் தன்னுடைய காது கசக்கும்படியாக இடித்துரைத்தாலும் அவர்களின் சொற்களை மன்னர்கள் பொறுத்து கொள்வது செவிகைப்ப சொற்பொருத்தல் என்றழைக்கப்பட்டது. புறநானூற்றில் 8 பாடல்கள் செவியறிவுரிவு என்ற துறையை சார்ந்தவை. அந்த துறையில் உள்ள பாடல்கள் அனைத்தும் புலவர்கள் மன்னர்களுக்கு அறிவுரை வழங்குவனவாக அமைந்துள்ளன. இதிலிருந்து சங்க காலத்தில் மன்னர்கள் புலவர்களின் அறிவுரையை செவி மடுத்து கேட்டு அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கியதாக தெரிகிறது. இடித்துறை போரின் சொற்களை பொறுமையாக கேட்டு தன் தவறுகளையும் தன் ஆட்சியில் உள்ள குறைகளையும் மன்னனாக இருப்பவன் திரித்து கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவரின் கருத்து. இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரெல்லாரும் கெடும் என்று தவறுகளை சுட்டிக்காட்டும் நல்லெண்ணம் உடையவர்களின் சொற்களை தலைமை பதவிகள் இருப்பவர்கள் கேட்டு பயன்பெற வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். தற்காலத்தில் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு தங்கள் கருத்துக்களை தவறாமல் வழங்குவதற்கு எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் தயங்குவதில்லை. பெரிய நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு ஆலோசகர்கள் உள்ளனர், இயக்குனர் குழுக்கள் உள்ளன மற்றும் பங்குதாரர்களின் வருடாந்திர கூட்டங்களில் பங்குதாரர்கள் தங்கள் நிறுவனத்தை பற்றிய தங்கள் கருத்துக்களை கூறுகிறார்கள் மற்றும் நிறுவனங்களின் நடவடிக்கைகளை முறைப்படுத்துவதற்கு அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்களும் கட்டுப்பாடுகளும் உள்ளன. இதுவரை இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய குடநலன்களை பற்றி வள்ளுவர் கூறிய கருத்துக்களை பார்த்தோம். இப்பொழுது வேறு சில அதிகாரங்களில் தலைவனுக்கு இருக்க வேண்டிய குடநலன்களை பற்றி வள்ளுவரின் கருத்துக்களை பார்ப்போம். பெரியாரை துணைக்கோடல் மற்றும் சிற்றனும் சேராமை. கல்வி, கேள்வி, அறிவுடைமை ஆகியவற்றால் ஒரு தலைவன் சிறந்த முடிவெடுக்கவும் அவற்றை செயல்படுத்தவும் முடியுமென்றாலும் அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் சிறந்த பெரியோரை தலைவர்கள் தமக்கு துணையாக கொள்வது மிகவும் இன்றியமையாதது என்பது வள்ளுவரின் கருத்து என்று பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்திலிருந்து தெரிகிறது. அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் சிறந்த பெரியாரை தமக்கு துணையாக கொள்வது அரியவற்றுள்ளெல்லாம் அரியது என்றும் அது வலிமையிலெல்லாம் சிறந்த வலிமை என்றும் வள்ளுவர் கூறுகிறார். இந்த கருத்து இன்றும் பயனுள்ளதாகவும் சிறந்ததாகவும் கருதப்படுகிறது. பல நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் உள்ளவருக்கு அறிவுரை கூறுவதற்கு ஆலோசகர்களும் இயக்குநர்களும் உள்ளனர் என்பது அனைவரும் அறிந்த செய்தி. பெரியாரை துணை கொள்வது சிறந்தது என்று கூறிய வள்ளுவர் சிறியாரோடு சேரக்கூடாது என்று தலைவர்களுக்கு அறிவுரை கூற தவறவில்லை. தான் சேர்ந்த நிலத்தின் இயல்புக்கேற்ப நீர் தெரிந்து தன் தன்மையிலிருந்து வேறுபட்டு அந்த நிலத்தின் தன்மையதாகிவிடும். அதுபோல் மக்களின் அறிவும் அவர்கள் சேரும் இனத்தின் தன்மைக்கே ஏற்ப மாறும் என்பதால் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் சிறியாரோடு தொடர்பு கொள்ளக்கூடாது என்று வள்ளுவர் எச்சரிக்கிறார். அடுத்து சுற்றந்தழால். சுற்றியிருப்பவர்கள் சுற்றம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் மன்னனுடைய அமைச்சர்கள், படைத்தளபதிகள், ஆலோசகர்கள் மற்றும் அறிவுரை கூறும் பெரியோர்கள் மன்னனுடைய சுற்றத்தாராக கருதப்பட்டார்கள். அன்பு நீங்காத சுற்றம் ஒருவருக்கு வாய்க்குமாயின் அது அவனுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் என்று வள்ளுவர் கூறுகிறார். தற்காலத்தில் நிறுவனங்களின் தலைவர்களோடு நெருங்கி பணியாற்றும் துணைத் தலைவர்கள் போன்றவர்களை
தலைவர்களுக்கு சுற்றமாக கருதலாம். தலைவர்கள் அவளுடைய சுற்றத்தோடு அன்போடு வழங்கினால் பல நன்மைகளை பெறலாம். அடுத்து ஆள்வினை உடைமை. ஆள்வினை உடைமை என்பது இடைவிடாது உழைத்து ஒரு செயலை நிறைவேற்றும் ஆற்றலை குறிக்கும் சொல். அதாவது ஆள்வினை உடைமை என்பது விடாமுயற்சி என்றும் பொருள் கொள்ளலாம். ஒரு செயலை முறையாக செய்து முடிப்பதற்கு விடாமுயற்சி தேவை என்பதை வலியுறுத்துவதற்காக வள்ளுவர் அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் என்கிறார். அதாவது ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு அரியது என்று எண்ணி மனந்தளராமல் முயற்சி செய்தால் அதற்கேற்ற பெருமை வந்து சேரும் என்கிறார் வள்ளுவர். செய்யத் தொடங்கிய செயல் தெய்வத்தால் கைகூடாவிட்டாலும் முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும் என்று கூறி வள்ளுவர் விடாமுயற்சியின் சிறப்பை உறுதிப்படுத்துகிறார். விடாமுயற்சி இல்லாதவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற மாட்டார்கள் என்பதால் விடாமுயற்சியையும் மன்னனுக்குரிய குணநலங்களில் ஒன்றாக வள்ளுவர் கருதுகிறார். மன்னர்களுக்கு மட்டுமல்லாமல் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புபவர்கள் அனைவரும் விடாமுயற்சி என்பது இன்றியமையாத பண்பு என்பதை உணர வேண்டும். அடுத்து இடுக்கண் அழியாமை. ஒரு தலைவனுக்கு கல்வியும் அறிவும் பெரியோர் துணையும் விடாமுயற்சியும் இருந்தாலும் சில சமயங்களில் அவனுடைய வெற்றிக்கு தடைகளும் துன்பங்களும் வருவது இயற்கை. அவ்வாறு துன்பங்கள் வருவது இயல்பு என்று உணர்பவன் துன்பங்களால் துன்பப்பட மாட்டான் என்றும், தடைகள் ஏற்பட்ட இடங்களிலெல்லாம் அவற்றை கடந்து வண்டியை இழுத்து செல்லும் எருது போல் எடுத்துக்கொண்ட வினையை விடாமுயற்சியுடன் செய்து முடிக்க வல்லவனை அடைந்த துன்பம் தானே துன்பமடையும் என்றும் கூறி வள்ளுவர் விடாமுயற்சியின் சிறப்பை எடுத்துரைக்கிறார். துன்பங்களை எதிர்கொள்வதற்கு மற்றொரு அறிவுரையும் கூறுகிறார் வள்ளுவர். இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்துறுவது அதுகப்பதில் என்பது வள்ளுவர் கூறும் அறிவுரை. இது அனைவருக்கும் தெரிந்த குரல். பல அரிய செயல்களை செய்யும் மன்னர்களும் தலைவர்களும் இடுக்கண்களைக் கண்டு மனம் தளராமல் விடாமுயற்சியுடன் உழைக்கும் பண்பு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது வள்ளுவரின் கருத்து என்பது நன்கு புலப்படுகிறது. அடுத்து பொச்சாவாமை. பொச்சாத்தல் என்றால் மறத்தல் என்றும், பொச்சாவாமை என்றால் மறவாமை என்றும் பொருள். சோம்பேறித்தனத்தால் ஒரு செயலை செய்யாமல் இருக்க வாய்ப்புள்ளது. காலம் தாழ்த்துவதனால் ஒரு செயலை செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய முடியாமல் போகலாம். சோம்பேறித்தனம், காலம் தாழ்த்துதல் ஆகியவற்றைப் போல் மறதியும் செயல்களை செய்யாமல் இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் மறதியையும் தவிர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக அளவு கடந்த கோபத்தை விட சிறந்த மகிழ்ச்சியால் வரும் மறதி தீமையானது என்று, இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியில் சோர்வு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். அடுத்து மடியின்மை. மடி என்ற சொல்லுக்கு சோம்பல் என்று பொருள். எண்ணியதை முடிக்கும் காலத்து சோம்பலின்றி உழைத்தல் மடியின்மை என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக தான் செய்யும் பணிகளில் ஊக்கமும் உற்சாகமும் இருப்பவர்கள் சோம்பலின்றி உழைப்பார்கள். சோம்பல் இருந்தால் அது பணிகளை காலத்தில் செய்து முடிப்பதற்கு இடையூறாக இருக்கும் என்பதால் மடியின்மையை வள்ளுவர் வலியுறுத்துகிறார். சோம்பல் இல்லாமல் இருப்பது அரசனுக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் தேவையான பண்பு. அடுத்து கண்ணோட்டம். கண்ணோட்டம் என்பது பிறருடைய துயரத்தைக் கண்டு இறங்கும் பண்பையும் பிறர் குற்றத்தை மன்னிக்கும் பெருந்தன்மையும் குறிப்பதாகும். இது அனைவரிடத்திலும் இருக்க வேண்டிய பண்பு. இப்பண்பு ஒரு மன்னனிடத்தில் இருந்தால் குடிமக்கள் இன்பமாக வாழ்வதற்கும் அவன் ஆட்சி சிறப்பாக அமைவதற்கும் காரணமாக அமையும். இந்த உலகம் ஏன் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சிந்தித்த கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி என்ற பாண்டிய மன்னன், தனக்காக வாழாமல் பிறர்க்காக வாழ்வோருள் இருப்பதால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற முடிவுக்கு வந்தான். அவன் கூறும் பண்பும் கண்ணோட்டத்தை தான் குறிக்கிறது. கண்ணோட்டம் என்னும் சிறப்புடைய பேரழகு இருக்கின்ற காரணத்தினால்தான் இவ்வுலகம் அழியாது இருந்து வருகின்றது என்று வள்ளுவரும் கூறுகிறார். இன்றைய சூழ்நிலையில் நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் கண்ணோட்டம் ஒரு தேவையான பண்பு தான். இப்பண்பு தலைவர்களிடம் இருக்குமானால் அவர்கள் மக்களின் அன்பையும் மதிப்பையும் பெறுவர். முடிவாக, அறத்துப்பாலில் மனிதர்கள் பின்பற்ற வேண்டிய அறங்களை கூறிய வள்ளுவர், பொருட்பாலில் முதல் 25 அதிகாரங்களில் ஒரு மன்னனுக்கு தேவையான பண்புகளை தெளிவாகவும் விளக்கமாகவும் கூறுகிறார். தலைவர்கள் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சி, அஞ்ச வேண்டாதவற்றுக்கு அஞ்சாமல் அறத்தோடும் விவேகத்தோடு கூடிய வீரமும் துணிவும் உடையவர்களாக இருக்க வேண்டும்.
அவர்கள் ஊக்கத்தோடு சோம்பலும் மறதியுமின்றி காலந்தாழ்த்தாமல் பணியாற்ற வேண்டும். அவர்கள் கல்வியாலும் கேள்வியாலும் அறிய வேண்டியவற்றை அறிந்து தன் அனுபவத்தையும் மனதில் கொண்டு முடிவுகளை எடுக்க வேண்டும். மற்றும் தலைவர்கள் தம்மை விட அறிவிலும் அனுபவத்திலும் முதிர்ந்த பெரியோரை துணையாக கொண்டு சிறியாரோடு சேராமல் தன் சுற்றத்தாரோடு அன்போடு பழகி அவர்களின் ஆதரவை பெற வேண்டும். தலைவர்கள் தாராள குணத்தோடும் இரக்கத்தோடும் ஈகையிலும் கொடையிலும் சிறந்து விளங்க வேண்டும். மேலும் அவர்கள் காட்சிக்கு எளியவர்களாக கடுஞ்சொல் கூறாமல் இன்சொல் பேசி இடித்திரைப்போர் கூறுவனவற்றை பொறுமையோடு கேட்கும் பண்புடையவர்களாக இருக்க வேண்டும். இடுக்கண்களைக் கண்டு மனம் தளராமல் விடாமுயற்சியோடு துணிந்து செயல்பட வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன் முடியாட்சி காலத்தில் மன்னனுக்காக வள்ளுவர் தலைமை பண்புகளை பற்றி கூறிய கருத்துக்கள் இன்றைய குடியாட்சி காலத்திலும் ஆட்சி செய்பவர்களுக்கும் நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் ஏற்றவையாக உள்ளன என்பது நாம் எண்ணி எண்ணி வியக்கத்தக்கது. இன்று வள்ளுவர் கூறும் தலைமை பண்புகளை பார்த்தோம். இன்று நான் கூறிய கருத்துக்கள் https://திருக்குறள்கட்டுரைகள்.blogspot.com என்ற வலைத்தளத்தில் ஒரு விரிவான கட்டுரையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த சொற்பொழிவில் திருக்குறள் மேலாண்மை என்ற தலைப்பில் மேலாண்மையை பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துக்களை பார்ப்போம். இதுவரை பொறுமையாக செவிமடுத்து கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.

0: இதுவரை வாஷிங்டன் வட்டார பகுதியைச் சேர்ந்த முனைவர் இர பிரபாகரன் அவர்கள் திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் தம்முடைய திருக்குறள் சிந்தனைகளை வழங்கியதை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை அமெரிக்கன் தமிழ் ரேடியோ @gmail.com எனும் மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். நன்றி.
1: ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல்
2: இயன்ற போதெல்லாம் நல்லதே செய்க.
3: Do all the good you can at all times and places and in all ways possible.
1: சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு.
2: சிறப்பும் செல்வமும் தரும் அறத்தினும் நன்மை தருவது எது?
3: There is nothing more profitable than righteous living which gives prosperity and dignity.
1: மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பெற.
2: தூய மனமே நல்லறம் ஆகும்.
3: Ensure purity of mind. That is the basis of all virtues.
1: அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காம் இயன்றது அறம்.
2: பொறாமை ஆசை கோபம் தீச்சொல் இந்நான்கும் அறத்திற்கில்லை.
3: Virtue does not know envy, greed, anger, or spiteful words.

0: டேய், வர வர இந்த வாத்தியாருக்கெல்லாம் பொறுப்பே இல்லடா. மணி எட்டையாவது பள்ளிக்கூடம் திறக்காம இருக்காங்க.
1: டேய், பத்தே முக்காலானாலும் பள்ளிக்கூடம் திறக்க மாட்டாங்க.
2: ஏன், ஹெட் மாஸ்டர் மண்டையை போட்டாரா?
1: மண்டையும் போடல, கொண்டையும் போடல. இன்னைக்கு அஸ்டர் ரெண்டு, காந்தி சைடா கருவாப்பையில.
2: ஏன் மாப்பிள்ள, காந்தி ஜெயந்தினா ஒன்ஸா புத்தா லீவ் விடுவாங்க, இப்ப எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விட ஆரம்பிச்சாங்களா?
0: அதானே.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: Global Center for Siddha Medicine and Research, GCSMR, is a non-profit tax-exempt organization which promotes health by integrative approach. Integrative medicine is a healthcare system that collaborates with other medical systems to effectively promote health, prevent and cure diseases. GCSMR's mission is to conduct research and document the basic principles and methods of Siddha system of medicine, which is an exclusive medical system native to southern India. From GCSMR, we have been conducting various free webinars on different health topics. After overwhelming responses that we got for the webinar series on women's health, we are planning to do one more series on women's health. These webinars are going to happen last Sunday of each month, starting from June till November. These webinars include topics like healthy menarche, menstrual cycle, pregnancy care, postpartum care, management of menopause, etc. These webinars are free and open to all, will be conducted in English. Don't miss this wonderful opportunity to learn wisdom of Siddha medicine and our age-old tradition, and to integrate that in our day-to-day life to have a healthy lifestyle. Keep tuned with us for further information. Have a great day. Bye.
1: GCSMR, Global Center for Siddha Medicine and Research. இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.